0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங். தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம லைஃப்பில் காலம் கண்டிப்பாக கணச்சி வச்சுக்கக்கூடிய அந்த கணக்கு கர்மா மூலமாக வெளிப்படும். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகை நன்னால் நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாக பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம். எல்லாம் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த நாளில் வந்துட்டு உங்களுக்காக நிறைய தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குங்க. ஏன் நமக்கு மட்டும் இது நடக்குது, இது ஏன் ஃபஸ்ட்டு நடக்குது அப்படிமாதிரி நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் காலம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இருக்கட்டுமே, அது வந்து ஒரு விதை மாறிங்க. நல்லதாக இருந்தால் நல்லது கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டது கிடைக்கும். அதோடைய பலன் தான் வந்துட்டு கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் யாருக்குமே தெரியாமல் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அவரை ஒரு நாள் கண்டிப்பாக சரியான இடத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா காலம் கணக்கு அப்படி இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் காயப்படுத்தி, ஒருத்தரை ஏமாற்றி, ஒருத்தரை துன்புறுத்தி முன்னேறாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்மா அமைதியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், சரியான நேரத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லிவிடும். ஸோ அதனால நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செஞ்சு நல்ல ஒரு பலன்களை மட்டுமே எடுப்போம். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலே பார்க்குறோம் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யானை என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ மறக்காம உங்களோட பதில பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: விஷயம் சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய தமிழகத்துல பல நகரங்கள்லயுமே 100 டிகிரிக்கு மேல வெப்பம் வந்துட்டு பதிவாகிட்டு இருக்குதுங்க. வேலூர் இல்ல சென்னை, நம்மளுடைய சேலத்திலேயே இருக்கட்டுமே, 100 டிகிரிக்கு மேலதான் வந்துட்டு வெயில் பதிவாகிட்டு இருக்குது. அந்த வகையில இப்போ வந்துட்டு பாளையங்கோட்டையிலுமே 104 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வந்துட்டு வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படி மாதிரிதான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் புதுச்சேரியில நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 8 நகரங்கள்ல வெயில் சதம் அடிச்சிருக்கு. இருக்குது. இதுல பாளையங்கோட்டை இருக்கு இல்லையா, அங்க வந்து 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.9 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தபடியா சென்னை மீனம்பாக்கத்துல 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கம், ஈரோடு, மதுரை, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, திருச்சி ஆகிய நகரங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 52 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 56 ரூபாய், வால் கத்தரிக்காய் 56 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 55 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 22 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 104 ரூபாய், அவரைக்காய் 78 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பூவன் வாழை 40 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், கீரைகள் கட்டுன்றக்கு 20 ரூபாய், அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த நிலவரத்தில் தான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகள் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி ஆக இருக்க போகுதா இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க காய்கறிகள் வாங்குறதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டுச்சருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: என்ன
3: பிடி பீரியட்?
2: நீயா?

0: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன்.
1: மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ 12th எக்ஸாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. 12th ரிசல்ட்டும் வந்துட்டு வெளியாயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்துட்டு போக போகிறது ஹையர் ஸ்டடீஸ் தாங்க. அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு நிறைய மாணவர்கள் அரசு கல்லூரிகளுக்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிச்சிருக்கக்கூடிய பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி வந்துட்டு கல்லூரி கனவு அப்படிங்கிற இந்த தலைப்பில் வந்துட்டு நடந்துச்சு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில். அங்கே பேசியிருக்கக்கூடிய தலைமை வகித்து பேசியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்துட்டு May 28, 29, 30 ஆகிய 3 நாட்களுமே நடக்கிறது அப்படின்னும், வேகமாக முன்னேறி வரக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மாணவர்கள் திறன்களை வளர்த்துக்கணும், அதே மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி பாடப்பிரிவுகள் கல்லூரிகளை வந்துட்டு தேர்வு செய்யலாம் அப்படின்னும், மதிப்பெண் அடிப்படையில் எந்தெந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும், உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள், வேலை வாய்ப்புகள், கல்வி உதவித்தொகை மற்றும் கல்விக்கடன், இது மாதிரியான பல்வேறு சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் அதிகம் முன்வரணும் அப்படின்னும், உயர்கல்வி குறித்த விவரங்களை நீங்கள் ஏதாவது பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0427245222 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9788858311 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் வந்துட்டு அரசு கல்லூரிகளை சேரணும் இல்லை உயர்கல்வி பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா எட்டிக்குட்டை மேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிற காரணத்தினால ஆண்டிப்பாளையம், தொப்பக்காடு, கோரணம்பட்டி, மூலப்பாதை, சடையம்பாளையம், கோணசமுத்திரம், குண்டிருசாம், அதுக்கப்புறமா வந்துட்டு சானாரப்பட்டி, கச்சிப்பள்ளி, கோவலன்காடு, மட்டம்பட்டி, கண்ணந்தேரி, நத்தக்காடு, கோம்பைக்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலைகள் எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலை நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக கண்ணாலே கொள்ளாதே அப்படி மாதிரி ஹேவா குருதாஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: கவி ஏற்காட்டுல பிளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு தகவல் தாங்க வந்திருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும், இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், ஒன்று கம்மியாகுது இல்லை அதிகமாகுது, ஆனால் இப்படி தான் வந்துட்டு நிறுத்திட்டு வருது. ஆனால் ரொம்பவும் அதிகமாகல, ரொம்பவும் கம்மியாகல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போவுமே தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 640 ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி ஒரு தகவல் தான் வந்திருக்குது. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 640 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,730 ரூபாய்க்கும் பவுனுக்கு 117,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 295 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு ரூபாய் குறைஞ்சி 16,690 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 290 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2,90,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரூபாய்க்கு வந்து இப்போ 90,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது. வெள்ளியோட விலை அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலை இப்போ 614 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்க தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், ஆவரேஜாக அதே மெத்தடில் தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலையுமே இருக்கட்டும் இல்லை தங்கத்தோடைய விலையுமே இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அளவிலே தான் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்கே சேலம் ஜில்லா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ

பாட்டு வந்து சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல மட்டும் இல்லாம நம்ம தமிழகத்திலயுமே இன்னைக்கும் நாளைக்கும் வெயில் சுட்டெரிக்கும் அப்படின்னு மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இன்னைக்கும் நாளைக்கும் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெயில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துல நேற்று அதிகபட்சமா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் ஆதமங்கலம் பகுதியில தலா 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னு, இதுக்கு அடுத்தபடியா கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்றாம்பாளையம் பகுதியில 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது, வட மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்கிறதுனால தென் மாவட்டங்கள் மற்றும் அரபிக்கடல் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலேயுமே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. இதோடைய காரணங்களா அதே மாதிரி மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவ ஆரம்பிச்சிருக்குது. இதோடைய காரணமாக வந்துட்டு தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இன்னைக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், வட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூடுதலாக பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் காரணமாக வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு இப்போ அசௌகரியங்கள் ஏற்படும் அப்படின் மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் நம்முடைய தமிழகத்தில் வெயிலுடைய அளவு அதிகமாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா நம்ம சேலத்தில் மேட்டுருணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.89 அடியாகவும் நீரிருப்பு 40.85 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2161 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2161 கனஅடியாக இருக்குது, அதாவது கடந்த நாட்களை விட இப்போ அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே 1000 கனஅடியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் வரத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ வந்துட்டு சிறப்பு வார ரயில் வந்து இயக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி உடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துலயுமே வந்துட்டு உங்களுக்காக நிறைய தகவல்கள் ரெடியா வெயிட்டிங்ல இருக்குது.

அதில் இப்போ முதலாக தான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயில்கள், அதாவது ஹூப்ளி டூ கொல்லம் சிறப்பு வர ரயில் மே மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேலும் 3 நாட்கள் வந்துட்டு நீட்டிக்கப்பட்டிருக்குது. அதுபடி அந்த ரயில் வந்துட்டு வர 31ஆம் தேதி, அதுக்கப்புறமா June 14, 21 ஆகிய நாட்களில் மதியம் 3:15 புறப்பட்டு அடுத்த நாள் மதியம் 1:15 கொல்லத்தை அடையும் அப்படின்னும், மறுமார்க்க ரயில் June 1, 15, 22 ஆகிய நாட்களில் சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் சாயங்காலம் 6:30 ஹூப்ளியை அடையும் அப்படிங்கிற மாதிரி சேலம் கோட்டை நிர்வாகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், ஜங்ஷன், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டு போங்க. முக்கியமாக நம்ம வந்துட்டு அவசரமாக கிளம்பும் போது முக்கியமாக இந்த விஷயத்த தான் மறந்துடுவோம், என்னென்னா வாட்டர் பாட்டில், கப்புக்கு சாப்பாடு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மறந்து விட்டுட்டு போயிடுவோம். அது எதையுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார், சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததா மார்டின் காட்டேஜுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம், அதுவும் வந்துட்டு ஒரு வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த தகவல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக தாங்க. என்ன அப்படின்னா, வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர விரும்பக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போ மத்திய அரசுடைய வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் 45, டெக்னீஷியன் 20, கிளார்க் 8, வனக்காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 அப்படின்னு மொத்தமாக 96 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும், பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும், அதுக்கப்புறமா 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எழுத்துத் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா 700 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 3/6/2026, அன்னைக்குள்ளார வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு தான் வந்துட்டு கடைசி நாள். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா FRIDU.EDU.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா நீலமணி. அவங்க வந்துட்டு தலவாய்ப்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நீலமணி. உங்களுக்கு இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஏஆர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: கொடுக்கு பார்வையில என்ன கூறு போடுறியே,

0: வணக்கம்.
1: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
0: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
1: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
0: கண்டிஷனா?
1: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
1: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தேசிய தடயவியல் பல்கலைக்கழகம் இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு சென்னையுடைய வளாகத்தில் இளநிலை முதுநிலை மற்றும் டிப்ளமோ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்குது. ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜூன் மாதம் 10 https://nfsuadm.samrat.edu.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி மாதிரி தேசிய தடயவியல் தடய அறிவியல் பல்கலைக்கழகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஆர்வமாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா வர ஜூன் மாதம் 10 நீங்கள் வந்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்களெலாம் வந்துட்டு ஹெல்த் மேலே நிறைய வந்துட்டு கவனம் வச்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலநிலை அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீரான ஊட்டச்சத்து, முறையான தூக்கம், உடல் செயல்பாடு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தினமும் வந்துட்டு பழங்கள், காய்கறிகள் மற்றும் தேவையான நீர் அருந்துவது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியுமே வந்துட்டு செய்ய வைக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம உறுதி செய்யணும். துரித உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். சத்தான உணவுகள், சுத்தமான பழங்கள், அதுக்கப்புறமா உடற்பயிற்சி, விளையாட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு அவங்க ஈடுபட்டாவே போதும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்து வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரியான குழந்தைங்களுக்கான ஹெல்த் ரிலேட்டாக நிறைய விஷயங்கள், டாக்டர்ஸோடைய அட்வைசஸ்ஸு, குழந்தைங்களுடைய மழலை பேச்சுக்கள், இதெல்லாமே நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்க நைட்டு 7 to 8 வரைக்கும் சக்கலக குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க. ஸ்ரீகர்ணி அவங்க கூட உங்களுக்காக குழந்தைங்களுடைய மழலை பேச்சுகள், அவங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ், இப்போ நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க சக்கலக குட்டீஸ் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 to 8 வரைக்கும் ஸ்ரீகர்ணி அவங்க கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம், வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நீங்கள் வந்துட்டு ஒரு இசை பள்ளியில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது நம்ம சேலத்தில் உங்களுக்காகவே ஒரு வாய்ப்பு தாங்க வந்திருக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்காக இப்போது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை கட்டுப்பாட்டில் சேலம் தலவாய்ப்பட்டி திருப்பதி கவுண்டனூர் அரசு இசைப்பள்ளி வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்குது. அங்கே பாட்டு, தவில், நாதஸ்வரம், பரதநாட்டியம், தேவாரம், வயலின், மிருதங்கம் இது எல்லாமே வந்துட்டு கற்றுத்தரப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 13 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் சேரலாம் அப்படின்னும், வார இறுதி நாட்களில் காலையில் வார நாட்களில் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னும், 3 ஆண்டு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசு சான்றிதழ் வழங்கப்படும். அதே மாதிரி சேர்க்கை கட்டணம் ஆண்டுக்கு 350 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும். இது தவிர காலத்தில் பயிற்சி காலத்தில் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையுமே வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2027ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடந்துட்டு வந்துட்டுருக்குது. விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர் அரசு இசைப்பள்ளி தலவாய்ப்பட்டி திருப்பதி கவுண்டனூர் அப்படிங்கிற இந்த முகவரியில் வந்துட்டு நேர்லேயோ அப்படி இல்லைனா சுய முகவரியிட்ட அஞ்சல் உரை இணைத்தோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தபால் மூலமாக அனுப்பியும் வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 04-277-290-6197 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9600-02-7591-11 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9443-5-39772 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நான் இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் கல்யாண நாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா திருக்குமார் மற்றும் சிவகாமி அக்கா வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி திருக்குமார் அண்ணா அண்ட் சிவகாமி அக்கா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக செம லவபுளாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு தகவல் ரெடியா வெயிட்டிங்ல இருக்குதுங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, தாட்கோ சார்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக இளைஞர்கள் கணினி அழகு கலை மற்றும் சிகை அலங்காரம் பயிற்சி பெறுவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா www.thoughtco.com அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்த வெப்சைட்ல அப்படின்னா www.thoughtco அதாவது thoughtco.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துட்டு நீங்க மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சுட்டி நிகழ்ச்சியில் வந்துட்டு சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் நம்ம நிலை என்னென்னா 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் பதிவு பண்ணிட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார். சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்த கேள்விக்கான பதிலை யாராலாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்து, ருக்மணி பாட்டி தரக்கப்பட்டில இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்காப்பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரி, ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், சுபாஷ் தினேஷ் காவியா தர்னிஷா இவங்களும் இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாத்துக்குமே பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் நிறைய தகவல்களோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கேட்டா பாப்பா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? அதனால தான் இன்றைக்கி வந்து லீவு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட பேசி ஆகணும்னு கிளம்பி வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான பக்ரீத் திருநாளில் எல்லோரும் லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டோடு நான் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கான விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-07-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி வந்து நம்ம கேள்வி பதில் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டு விளையாட போகிறோம். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் தவறான பதில் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறான பதில் சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லக்கூடாது, சரிங்களா? அந்த தவறான பதிலும் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் கொடுக்குற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லணும். உதாரணம்

0: உங்கள் பேர் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து பென்சில் அப்படின்னு கொடுக்கலன்னா என் பேர் எப்படி நான் பென்சில் வச்சுருக்கப்ப சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குற வார்த்தையை வச்சு நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். விளையாட போகிறோம் அடுத்த 2 மணி நேரம். இது வந்து புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு நேர் இருக்காரு, அவர் கூட விளையாடுறோம். அப்போ வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கேள்வி பதில் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்டு ஒரு வார்த்தையும் கொடுப்பேன். அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும். அந்த வார்த்தை, அந்த பதிலில் அந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் அண்ணா. எப்பயுமே வந்து நான் ஏதாவது புதுசாக விளையாட்டு கொண்டு வந்தால் அதில் முதல் டெஸ்ட்டாக நீங்கள் தான் வரீங்க. உங்களை வச்சு தான் சோதனை ஓட்டமே நடத்த வேண்டியதாக இருக்கு. ஓகேண்ணா, விளையாட்டு புரிஞ்சுதா?
1: பாதி புரியுது, ஆனால்
0: மீதி புரியல. சரி, சொல்கிறேங்க பாருங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த ஒரு கேள்வி சொல்லுவேன். கேள்வி சொல்கிறப்பயே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லிவிடுவேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலில் அந்த வார்த்தையை கண்டிப்பாக வச்சுருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் காலையில் எப்போ எழுந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறேன்னா, காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறப்ப நான்
1: எழுந்தேன்,
0: அந்த மாதிரி. சரிங்களா? விளையாடலாமா? ஓகே. உங்களுக்கான வார்த்தை பயணம். சரிங்களா? பயணம் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு, பயணம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க போல.
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை பயணம். ஓகேவா? கேள்வி கேட்டுறவா? காலையில சோனா எஃப்எம் கேட்டீங்களா?
1: நான் பயணம் செய்துட்டு இருக்கும்போது பஸ்ல வந்து சோனா எஃப்எம் கேட்டுட்டு தான் பயணம் பண்ணேன்.
0: காலையில சோனா எஃப்எம்ல என்ன நிகழ்ச்சி ஒளிபரப்புனாங்க?
1: காலையில சோனா எஃப்எம்ல
0: என்ன சமையல்?
1: நான் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்திலிருந்து இறங்கி வீட்டிற்கு வந்து நான் சாதம் சாப்பிட்டேன்.
0: அப்படிங்கப்பா, எவ்வளவு பெரிய பதில. கேள்வியோட பதில் பெருசா இருக்கு. சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. ஆனால் பயணம் சிற்று கடினமாகத்தான் இருந்தது போல அண்ணனுக்கு. சூப்பராக விளையாண்டு மாணிக்கம்மா, ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. ஒரு சூப்பரான நாள் அதுவுமா. இன்றைக்கி ஒரு செமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். கேள்வி பதில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், அதை கேட்டு அப்படியே என் கூட விளையாண்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு வார்த்தையை சொல்வேன், அந்த வார்த்தையை உங்கள் மண்டையில் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வி கேட்குற அந்த பதில் சொல்கிறீங்களா, அந்த கேள்விக்கு பதிலாக வருதில்ல, அந்த பதிலில் நான் சொன்ன வார்த்தையை போட்டு அதை பதிலாக என்கிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் சரி, அதாவது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டான பதில் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நான் சொன்ன வார்த்தையை அந்த பதிலில் இருக்கணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். சரிங்களா, புரிஞ்சுதா? இப்போ கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக வரலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் துரியண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் குரல் வந்து கரகரான்னு
2: கேட்குதுண்ணா.
1: இல்லை இல்லை, ஃபோனில் ஏதோ பிரச்சனை போலண்ணா, சிக்னல் பிரச்சனை போல. அதான் ஓகே அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா?
1: கொஞ்சோண்டு கேட்டிங்களா? சரிங்கண்ணா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், சரிங்களா? அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில்ல நான் சொன்ன வார்த்தைய சேர்த்து பதிலா என்கிட்ட சொல்லணும். சரிங்களா, விளையாடுவோமா? உங்களுக்கான வார்த்தை சாப்பாடு. சரிங்களா துரியண்ணா, நம்ம ஊர்ல நேத்து மழை பெஞ்சதா? சாப்பாடு எங்க இதுல வரவே இல்லையே.
2: சாப்பாடு
1: சொல்லவே இல்லண்ணா நீங்க. துரியன் துரியன் எனக்கு விளையாட்டு புரியல போல. சூப்பரா ட்ரை பண்ணீங்க அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. கோவை மாவட்டத்துல இருந்து துரியண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. உங்கள்கிட்ட நான் இன்னொரு டைம் சொல்கிற மக்களே, என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், சரிங்களா? இப்போ சாப்பாடு அப்படின்னு வச்சுப்போம். சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் நல்லா மண்டையில் ஏற்றி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட முதல் கேள்வியே வந்து, காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு கேட்டால், நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு, அப்படி ஆஃபீஸ் போயிட்டேன். எப்படி இப்படி சொல்லலாம்? நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், நேற்று நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கப்ப நான் வீட்டில் இருந்தேன், அப்போ சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொன்ன வார்த்தையை அந்த பதிலில் நீங்கள் வச்சு சொல்லணும். இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிகிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடுவேன். நான் அதுக்கப்புறம் கேட்குற கேள்விக்கு நீங்கள் அந்த வார்த்தையை போட்டு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
7: என் பேர் அகரன்.
6: அகரன், எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: உங்களுக்கான
6: வார்த்தை லட்டு. அகரன், காலையில எப்ப எழுந்தீங்க? காலையில எப்ப எழுந்தீங்கன்னு கேட்டேன். காலையில எழுந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்கல. காலையில எப்ப எழுந்தீங்க?
7: காலையில 7 மணிக்கு எழுந்தேன்.
6: எங்க லட்டு காணுமே, அவுட் டைட்டிங்லயா கரண்? சரி, இன்னொரு டைம் கேட்கவா? அதே லட்டு தான், சரிங்களா? அகரனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் லட்டு சாப்பிட்டேன்.
6: என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் கேட்டேன், வீட்டுக்கு போய் என்ன சாப்பிட்டீங்க நான்
7: கேட்டேன். அதுக்கப்புறம்
6: சூப்பர் ஸ்மார்ட்டா பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அகரன். நன்றி, பாய். சூப்பரா விளையாண்டாரு அவர் வந்து. நீங்க கேக்குற கேள்விக்கு லட்டு போட்டு சொல்ல முடியல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி அகரன் இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்கு. மைடியா நல்ல உலகங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: ஏ அனு, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ போகணும். டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
1: என்னமா வேணும்?
0: இந்தா இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போட்டு பாக்கலாம்.
1: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும்? அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
0: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
1: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
2: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மைடியர் மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த கேள்வி பதில் விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்க உடனே 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்னைக்கு விடுமுறை நாள் அதுவுமா, நிறைய பேர் வந்து ஜாலியாக இருப்பீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக லீவு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. அதனால் அப்படியே போகிற போக்கில் நமக்கு காத்து வாக்கில் கால் பண்ணிங்கன்னா ஜாலியாக பேசலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம் கஸ்தூரியண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேன் கஸ்தூரியண்ணா, அருமையா இருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷம்ங்க. அப்புறம்
1: நான் மலையாங்க.
2: இங்க மழை இல்லைங்க, இந்த நாலு நாள் அதுக்கு மழை பெய்யுது.
1: அப்படிங்களா?
2: அடிக்குது, காத்து அடிக்குது,
1: ஆனா மழை மட்டும் பெய்ய மாட்டேங்குது.
2: நினைக்கிறேன்
1: சரி சரி கஸ்தூரியண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு
1: இருக்கோம்
2: தெரியுமா?
1: உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை வந்து மின்சாரம். சரிங்களா, மின்சாரம். நான் எந்த கேள்வி கேட்டாலும் மின்சாரத்தை இணைச்சி பதில் சொல்லணும். ரைட்டா, விளையாடுவோமா?
2: விளையாடுவோம்
1: கஸ்தூரியண்ணா. வீட்டுல காலையில என்ன சமையல்?
2: மின்சாரம்
1: அற்புதம் கஸ்தூரியண்ணா, என் விளையாட்டு அப்படியே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அருமையா விளையாண்டுங்க, ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி. அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு செம்மையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு ஜாலியாக விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேள்வி பதில் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படும், அந்த வார்த்தையை வச்சு நான் கேட்குற கேள்விக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்க. மைடியர் நல்ல உள்ளங்களே 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதை வச்சு ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லணும்.
1: நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வியில அந்த வார்த்தையை வச்சு பதில் சொல்லணும்.
2: சரி சரி சரி,
1: விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை கபடி. சரிங்களா பாட்டி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கபடி விளையாடலாம்னு போய் பாத்துட்டு இருக்கிறேன்.
1: அப்படிங்களா, காலையில சாப்பிட்டீங்களா?
2: ஆமா, கபடி விளையாடிட்டு தான் சாப்பிடணும்.
1: அப்படியா, இன்னும் சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல?
2: அந்த விளையாண்டு கபடி விளையாடிட்டு தான் சாப்பிடணும்.
1: சரி, நேத்து நைட் என்ன பண்ணீங்க?
2: யாராரு கபடி விளையாடுறதுக்குன்னு ஆள் சேர்த்திட்டு பேசி வச்சுட்டு இருந்தோம்.
1: நம்ம ஊர்ல மழை வந்துச்சா? நம்ம ஊர்ல மழை பெஞ்சதா? மழை வந்துச்சா?
2: மழை கபடி விளையாடுறதுக்கு முன்னாடியே மழை வந்துடும் நினைக்கிறேன், ஆனா வரமாட்டேங்குது. லேச தூரல் தான் தூத்தது.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா விளையாண்டீங்க பாட்டி. நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி. நேத்து ஒரு பாட்டு சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு பாட்டு வந்தா, ஒரு பாட்டு வந்தது சந்தோஷ பாட்டாட்டக்குது. அந்த பாட்டுக்கும் பண்ணிருக்க, ரெண்டு பாட்டாச்சு.
1: சரி பாட்டி.
2: அப்புறம் அந்த ஏனோடி அந்த பாட்டு நல்லா இருக்கு.
1: சரி சரி பாட்டி, ஓட் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி.
1: நன்றி நன்றி. தாதகபடியிலேருந்து நம்ம ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு அது சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நிறைய நேர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.
3: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன், கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்க. காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

முடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புலையும் என் கவலையும் மறக்க. ஐநோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். லெட்ஸ் கோ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். அதாவது முதல் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சது. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள். உடனே 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணணும். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். கேள்வி பதில் விளையாட்டுக்கான விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வியில் நீங்கள் சொல்கிற பதில் கூட நான் சொல்கிற வார்த்தையை சேர்த்து அதோட பதிலாக சொல்லணும் என்கிட்ட. இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். நான் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பதிலில் நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, உங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: இனிய நற்கலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நான் அருமையா இருக்கேன். உங்களுக்கும் உங்க உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா.
2: மகிழ்ச்சி எப்படி இருக்கு? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரது பிரியாணி குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்களா?
1: வரிசையா கியூல நின்னு இருக்காங்க, எப்ப நீங்க வருவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தான் போக நேரம் இல்லாம நம்ம மக்கள் கிட்ட பேசுறதுதான் முதல் கண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வந்துட்டேன்.
2: அதுக்கப்புறமா போய் சாப்பிடுவீங்களா மத்தியானம்?
1: அதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதுதான்.
2: சரி சரி, நல்லா இது என்ஜாய் பண்ணுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஆமா ஆமா, நீங்க ஒரு சொல் சொல்லுவீங்க, அந்த சொல்ல நான் கேக்குற ஆன்சரோட சேர்த்து சொல்லுங்க.
1: ஆமாங்கண்ணா.

0: விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை பிரியாணி.
1: பிரியாணி, ஓகே
0: ஓகேவா? அண்ணா, வேலூர்ல மழை பெஞ்சதா?
1: வேலூர்ல நல்ல மழை பெஞ்சது, பிரியாணி.
0: அப்படி இல்லை, அந்த வார்த்தையோட நல்லா மழை பெஞ்சது, அப்போ நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் பிரியாணி சாப்பிட்றப்ப நல்லா மழை பெஞ்சது, அந்த மாதிரி சொல்லுங்க.
1: சரி, அப்படி ஓகே.
0: ஓகே, அடுத்த கேள்வி கேட்கவா? அண்ணனுக்கு பிடிச்ச படம் என்ன?
1: எனக்கு யூஷுவலா பிரியாணி சாப்பிடும் போது நான் விண்ணை தாண்டி வருவாய் படம் தான் பார்ப்பேன்.
0: சூப்பர் அண்ணா. அண்ணனுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: எனக்கு பிரியாணி பிடிச்சதுனால சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அண்ணனுக்கு இன்னைக்கு என்ன பிளான்?
1: எனக்கு பிரியாணி பிடிச்சதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போகிறது தான் பிளான்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் திவா. உங்களுக்கும் சூப்பர் மொமெண்டம், பாய்
0: பாய் அண்ணா, பாய். காட்பாடியிலேருந்து நம்ம சந்திரசேகரனை கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியா நல்ல உலங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சாமியான பாட்டு வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கேள்வி பதில். உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அந்த வார்த்தை கூடவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த எந்த கேள்வி கேட்குறனோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்கள்ல, அந்த பதிலில் நான் சொன்ன வார்த்தையே சேர்த்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் மலை அப்படின்னு சொல்கிறேன்னா, மலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், காலையில் மழை பெய்கிறப்ப நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். நாம இங்க பேசிட்டு இருக்கப்ப அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கிறேன்
2: பாஸ்கர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா பாஸ்கர் அண்ணா? உங்களுக்கான வார்த்தை வெயில். ஆமா வெயில். விளையாடுவோமா பாஸ்கர் அண்ணா? மதியம் என்ன சாப்பாடு?
6: மதியம் வெயிலுக்கு
2: சரிங்க பாஸ்கர் அண்ணா. நேற்று நம்ம ஏரியால மழை பெஞ்சதா?
6: இதுல
2: வெயில் வரவே இல்லையா? சூப்பர் சூப்பர். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி அண்ணா.
6: வெயில் தணிந்த பிறகு கடைக்கு போனேன்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு. நன்றி அண்ணா.
6: நன்றி
2: நன்றி. டால்மியா காலனிலிருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி பதில் அப்படிங்கிற விளையாட்டு. இவ்வளோ நேரம் நம்ம அந்த விளையாட்டு விளையாண்டுல, இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடுவோமா? இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சில நேயர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காத்துட்ருக்காங்க அவங்களோட இப்போ புது விளையாட்டு. அடுத்த ஒரு 3 பேர் கூட நான் அந்த விளையாட்டு தான் விளையாட போகிறேன். விளையாண்டுருவோமா? இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்ருக்கேன் அந்த முதல் நேயர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்கள் பேர்?
6: விபாஷினி.
5: விபாஷினி.
6: விபாஷினி.
5: விபாஷினி. பிரித்து சொல்லிட்டேன், சாரி. விபாஷினி, எங்கேருந்து வரீங்க?
6: சேலம், 3 ரோட்ஸ்.
5: 3 ரோட்ஸ். என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
6: ஃபர்ஸ்ட் இயர் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன்.
5: நல்லா படிப்பீங்களா?
6: ம், நல்லா தான் படிப்பேன்.
5: ஓகே, சூப்பர். விபாஷினி, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா?
6: தெரியல. நானா சூரியன் உதிக்கும் போது இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, உண்மையான்னு தெரியல.
5: ஓகே, சரி. ஓகே, நான் எனக்கு யார்கிட்டயா தெரிஞ்சா நானும் கேட்டு பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
6: தெரியல, சொல்லிடுங்க.
5: ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து தமிழ் வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை ஓசையில் முடிகிற மாதிரி 3 வார்த்தைகள் சொல்லணும். புரியுதா?
6: ஓகே.
5: விபாஷினி, விளையாடுவோமா?
6: ஆ, விளையாடலாம்.
5: உங்களுக்கான முதல் வார்த்தை இளமை.
6: 3 வார்த்தை சொல்லணும் மயில் முடிகிற மாதிரி. செம்மை, கண்மை, முதுமை.
5: ஓகே, சூப்பராக விளையாண்டுங்க, நன்றி.
6: ஓகே மேம், தேங்க்யூ.
5: சூப்பராக விளையாண்டு விபாஷினி, ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கூட விபாஷினி விளையாண்டாங்களே, அதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் இவ்வளோ நேரம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா கேள்வி பதில் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம முடியும் ஓசை விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள் டக்கு டக்குன்னு என்ட நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இதுதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: உங்களுக்கான
1: வார்த்தை மீசை. ஆசை, தோசை, வீசை. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இல்லை, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. ஆட்டியம்ல இருந்து நம்ம ராமுனா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குற என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன்னுடன்.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் எனக்கு அனுப்பலாம். சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம், இல்லை மெசேஜாகவும் அனுப்பலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு கொடுத்த மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை நீங்க வாகை சுடுவா நிகழ்ச்சி சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி பல வகையான கேம்ஸ் நம்ம ஜாலியாக விளாடலாம் சரிங்களா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருந்து நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை. உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தென்னை விவசாயிகள் தங்களோட மரங்களை காப்பாத்துறதுக்காக இந்த குறைந்த செலவிலான தீர்வுகளை நாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோடை வெப்பம் இளநீர் தேவையை அதிகரிக்கிறதுனால வேப்ப இலை கரைசல் மற்றும் நாப்தலின் உருண்டைகள் போன்ற எளிய வீட்டு வைத்தியங்கள் முக்கிய தென்னை நோய்களை தடுக்கிறதுக்கும் மகசூலை அதிகரிக்கவும் விவசாயிகளுக்கு உதவியா இருக்கு. இந்த கட்டுரையின் ஆசிரியரான ஸ்வப்னா கோஸ் ஒரு காலத்துல தாவரவியல் தேசிய அறிஞராகவும் பர்த்வான் பல்கலைக்கழகத்துல தீவிர முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் இருந்திருக்காங்க. அவங்க கடந்த 45 ஆண்டுகளா முழு நேர தோட்டக்காரரா இருந்து வராங்க. தன்னோட தாவரங்கள் பத்தின அறிவை அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறத விரும்பக்கூடிய அவங்க தன்னோட காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலானதை தானே வளர்க்கிறாங்க. அவங்க முற்றத்திலையும் மொட்டை மாடியிலையும் சேர்த்து 40 மேற்பட்ட வகை தாவரங்களும் மரங்களும் இருக்கு. இந்தியாவில தற்போது நிலவக்கூடிய கோடை காலத்துல வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில நாடு ஃபுல்லாவே சுட்டரிக்கக்கூடிய பிற்பகல்கள் இளநீருக்கான தேவையை ஏற்கனவே அதிகரிக்க செஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமாங்க, மார்ச் 2026 நிலவரப்படி உலகளாவிய தேங்காய் உற்பத்தியில ஏறத்தாழ 30.37% பங்களிச்சு இந்தியா உலகத்துல முன்னணி தேங்காய் உற்பத்தியாளரா திகழுது. இதுல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் அதிக பங்களிப்பு வழங்குது. ஆனா முக்கிய தென்னை சாகுபடி பகுதிகளில் ஏற்படக்கூடிய பொதுவான தென்னை நோய்கள் பெரும்பாலும் ஒட்டுமொத்த உற்பத்தியை பாதிக்குது. இதுல பொதுவான 2 நோய்கள், அதோட அறிகுறிகள், அதோட எளிய சிக்கனமான தடுப்பு முறைகள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறைகள் நம்மளோட வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லயே வெற்றிகரமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தென்னை உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான விவசாயிகளும் வீட்டு தோட்டக்காரர்களும் இத ஈஸியாவே நம்ம தொடரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தென்னை உண்ணியால ஏற்படக்கூடிய நோய். தென்னை சிலந்தி பூச்சி மகசூலை குறைக்கக்கூடிய ஒரு தீவிரமான பூச்சின்னு சொல்லலாம். இது காற்றின் மூலமா பரவறதோட அறுவடைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மற்றும் உபகரணங்கள் மூலமாகவும் பரவக்கூடும். இந்த சிலந்தி பூச்சிகள் தென்னை உற்பத்திக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த சிலந்தி பூச்சி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காயோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பூ உரைய தாக்குது. இளநீர் தேங்காய்கள் பழுப்பு நிறமா மாறக்கூடும். இல்லனா

இளநீர் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றலாம். தேங்காய்கள் உருக்குலைந்து அளவுல சின்னதாகவே இருக்கும், இல்லனா சில சமயங்கள்ல முன்கூட்டியே விழுந்துடும். இந்த பூச்சி மார்ச்ல இருந்து மே வரையிலான வறண்ட மாதங்கள்ல இந்தியாவிலயும் பிற ஆசிய நாடுகள்லயும் நல்லாவே வளருது. இது கிழக்கு மற்றும் மேற்கு இந்தியாவோட கடலோர மாநிலங்களுக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். என்னங்க வெப்பநிலை இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு இருக்கு, இதனால தென்னை பாதிப்பு எப்படி எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வருது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில் குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வளர்ப்பு பாண்டுல மீனை வளர்க்கறத பத்தி சொல்லுங்க சார், அதனுடைய வழிமுறைகள் எந்த மாதிரி இருக்கும் சார்?
5: அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சாக்சைஸ் பாண்டுன்னு ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாக்சைஸ் பாண்டு வந்து அதுவும் ஒரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கர் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஏக்கர் குளத்தை அதுவும் தயார்படுத்தி நம்ம சூழ்நிலையில வச்சிருக்கோம். இந்த குஞ்சு இப்ப நம்ம ஒரு 30-40 days இந்த சீடை பிடிப்போம், பிடிச்சி அடுத்த இந்த வளர்ப்பு பாண்டு கொண்டு வந்துருவோம். இந்த வளர்ப்பு பாண்டுல கொண்டு வந்து வச்சீங்கன்னா 100-200 gram சைஸ் வர வரைக்கும் இந்த வளர்ப்பு பாண்டுல இருக்கும், மீடியம் சைஸ். இந்த 100-150 gram வரைக்கும் சைஸ் வச்சுக்கலாம் ஃபுல்லா. அதுக்கு அடுத்த அங்கில பெரிய சைஸ், 1/2 kilo, 1/2 kilo இருந்து 1 kilo உள்ள சைஸ் உள்ள பாண்டு தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல ஒரு 5 பாண்டு, இதுல ஒரு 10 பாண்டு, இதுல ஒரு 10 பாண்டு, இப்படி பிரிச்சு வைக்கிறோம். ஏன்னா நிறைய நம்ம தொழில் உற்பத்தி இப்ப அந்த இடத்துக்கு, இப்ப அந்த சின்ன குஞ்சு காலியானோட அந்த மீடியம் சைஸ் பாண்டுக்கு வந்துடும், அந்த மீடியம் சைஸ் காலியானோட பெரிய பாண்டு வந்துடும். அது நம்ம ரன் பண்ணிக்கிட்டே மாற்று வழியில ஒன்னு 1/1-2 போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி போகும்போது நமக்கு தொழில் நல்லா இருக்கும், ரொட்டீனா புழப்பு இருக்கும், ஒரு 10 நம்பர்ஸ்க்கு வேலை இருக்கு, புழப்பு இருக்கு. அதே போல விற்பனைக்கு கொண்டு போன இதே தான் வளர்ப்புல, வளர்ப்புல வந்து வேற ஒன்றும் இது கிடையாது. இதை நம்ம ரொட்டீனா பண்ணோம். இந்த 1 குளம் 2 குளம் பண்ற நம்ம, இப்ப நாங்க இப்படி பண்றோம், இந்த 1 குளம் 2 குளம் நம்ம பண்ற நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஏக்கருக்கு 1500 விடலாம், ஒன்னும் தப்புல 2000-2500 குள்ள விட்டா போதும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த பாண்டு உங்கள்ட்ட இருக்காது, அப்படிங்கும் போது அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அந்த ஒரு பாண்டோட முடிச்சுட்டு நம்ம ஆரோஸ்ட் முடிச்சுட்டு வெளியாகணும். அப்படிங்கும் போது நம்ம அந்த 1 ஏக்கர் பாண்டில் நம்ம அதான் பண்ணலாம், 1500-2000 குஞ்சு மீன் குஞ்சு ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு தீவன முறையாக தான், கள்ளப்புண்ணாக்கு தவிடு மிதவை தீவனம் போடுறதை பத்தி இல்லை, அதில் வந்து கடை மீன்கள் இல்லாமல் இருந்து விலை 150 ரூபாய்க்கு மேலே விற்கிறாப்புல இருந்ததுன்னா நம்ம ஃப்ளோட்டிங் ஃபீட் போடலாம். நம்ம எங்கள் ஏரியாவில் ஃப்ளோட்டிங் ஃபீடு போடலை, என்ன காரணம், கள்ளப்புண்ணாக்கு தவிடு தான் போகிறோம். கடை மீன்கள் அதிகம் உள்ள பகுதி, கடைமடை பகுதி, கடல் பகுதி உள்ளது. கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் தான் அங்கே மீன் வளர்க்குறோம், கடல் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு பக்கத்தில் தான் வளர்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அதே போல் நீங்கள் எப்படி பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் ஃபீடு மிதவை தீவனம், இது விற்பனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நீடாமங்கலம் இந்த பகுதியில் தான் விற்பனை. இங்கே கடல் மீன் பகுதியாக இருக்கிறதுனால இங்கே மீன், கடல் மீன் தான் அதிக சேல்ஸ் இருக்கும், நன்னீர் மீன் சேல்ஸ் இருக்காது. அதை ஒட்டியுமே நாங்கள் மீன் வளர்த்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இதனுடைய விற்பனை எந்த மாதிரி இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள்ல விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவங்களோட அனுபவங்களை சொன்னாங்க, அதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: மாவட்டம் சின்ன கடை வீதியில இருந்து ராமக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மாம்பழ சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா விலை அதிகமாகும், இன்னொரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா விலை வந்து குறையும். இது வந்து இயல்புதான் இல்லைங்களா? சரிங்க, இந்த வருஷம் மாம்பழ விளைச்சல் எந்த மாதிரி இருக்கு, மக்கள் வந்து எப்படி விரும்பி வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத அம்மா வந்து சொல்ல போறாங்க. அத கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
6: போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விளைச்சல் கம்மி, விலை இல்ல, காத்து வேற வந்து எல்லாம் கொஞ்சம் கொட்டி போச்சு. விலை இல்ல, விளைச்சல் ஒரு அரை, ஒரு விளைச்சலுக்கு அரை விளைச்சல், 1 ரூபாய்க்கு 4 காப்புதோ அதுக்கே சேல்ஸ் இல்ல. அந்த காய்க்கும் இந்த வருஷம் சேல்ஸ் இல்ல. அப்படின்னா வெயில் ஓவரு ஹீட்டு, மாம்பழம் சாப்பிட ஜனங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியே வெயில்
7: வெயில்
6: சூடு கொப்பளம் வருது, உடம்பு செல்லாம் போகுது, வயித்தால போகுது. அந்த இத்தனைக்கு நாங்க வந்து அவங்க குடுக்கற பொட்டலம் தான் வைக்கிறோம். கல்லு மருந்து எல்லாம் இல்ல, அவங்க வந்து பொட்டலம் கொடுக்கறாங்க. அவங்க கவர்மெண்ட் இதுல தான் ரெடி பண்ணி குடுக்கறாங்க. அதெல்லாம் வாங்கி நாங்க வச்சு பழுக்கு வைக்கிறோம். பழுக்கு வைக்கிறதுக்கு வைத்தியம் அதுதான். முதல்ல கல்லு தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வந்து அவங்க வச்சா கிரேடோட தூக்கிட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை சத்து உணவுல இருந்து வந்து, அதனால இப்ப அவங்க குடுக்கறதே வாங்கி வச்சுட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப சிரமம் வியாபாரம் இல்லாதான், ரொம்ப சிரமம். நேற்று வந்த காலம் அன்னைக்கு அல்லவே இல்லைன்னு அப்படின்னா வியாபாரம் கம்மிங்கிறதுனாலதான் நான் அவங்க அல்ல, இல்லைன்னா எல்லாரும் ஓடி இருக்கு, நைட்டே ஓடி. அதை அவங்க போய் அந்த மருந்து வச்சு பழுக்கு வச்சு அதுக்கப்புறமா ரீட்டைல வைக்கும் போது ஒரு கிரேடுக்கு 20 கிலோ 2 கிலோ அழுகல் போகும். இதுல ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா அந்த செலவுக்கும் அந்த அளவுக்கும் சரியா போயிடும். இதை வித்தா அது அதை வித்து இப்படிதான் தொழில் வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. 6 மணிக்கு வருவோம், இல்லாட்டி 5:30 6 வந்துடுவோம். 8:30 கடையை முடிச்சு வருவோம். சாயங்காலத்துல சனி ஞாயிறு ஓரளவுக்கு ஓடும், மத்த நாளையில சுமாரா தான் இது ஓரளவுக்கு. இப்போ இன்னும் 1 மாசம் ஆனா நிறைய புழு வந்துடும், 10-15 நாள் ஆனா அது வந்து மழை பெஞ்சு தண்ணி அந்த காய் மேல விழுந்தா புழு மடி வந்துடும். அதனால அவங்க வந்து 1 மாசம் கணக்கு இருக்கு, இந்த மாசம் கடைசியில தான் வாங்குவாங்க. அடுத்த மாசம் மறந்தா கும்பிட விரும்பி வாங்கவே மாட்டாங்க. தாளுங்களாம் சரி என்னமோ அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. அப்ப வந்து காயும் கம்மி ஆயிரும், காப்பும் கம்மி ஆயிரும், பொருளும் நல்லா இருக்காது. இப்பதான் அவங்க வாங்குறத இந்த மாசம் தான் நல்லா இருக்கும் பழம். எப்பவுமே பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மே மாசம் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா விற்பனை அப்படின்றது நல்லாவே இருக்கும் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
8: கானாமெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சீதா, இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
2: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா?
1: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
2: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள். அதை குப்பையில் இட வேண்டாம், பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
1: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோபலட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொருளாதார சேத நிலை எந்த மாதிரி இருக்குதுங்க சார், அதை பத்தி சொல்லுங்க.
2: பயிர்களை அழியும் அளவுக்கு போயிடுச்சு. அதுல இது சோதனை செஞ்சு பார்த்ததுல இந்த அஜாடிரக்டின் போர்த்தப்பட்ட கலவை நானோ பயா அப்படி பாத்துக்கிட்டது. இந்த 8 நாளைக்கு நம்ம தேயிலை கோசு இங்க கிட்டே வர்றது கிடையாது. 8 நாளைக்கு அப்புறமும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்வை விலக விலக சூரிய ஒளி படப்பட அதோடைய தன்மை குறைய குறைய, கண்மை குறைஞ்சாலும் ஸ்லோவா குறையிற பட்சத்துல அதுக்கு மேற்கொண்டு ஒரு 7 நாளைக்கு வந்து இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் பூச்சியினுடைய 1-2 பூச்சிகள் வரும். மீதி பூச்சிகளை விலகி செல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆக மொத்தம் அந்த பொருளாதார சேதநிலையை உருவாக்குற தன்மை வர்றதுக்கு 21 நாள் ஆகுது. அந்த 21 நாளுக்குள்ள தேயிலையை பொறுத்தவரை எடுத்துருவாங்க. இதே மாதிரி இந்த நானோ பயோவை நம்ம வந்து கொய்யா மற்றும் முந்திரி பயிர்கள் இப்ப சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடையில வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா நம்மளுக்கு ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல் தான் பெஸ்ட், அதுக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கெமிக்கலுக்கு தான் இப்ப ஆல்டர்னேட் தேடிட்டு இருக்க, வேற ஏதாவது வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரப்ப கெமிக்கலுக்கு அடுத்து சேஃபா எது வருது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம நானோ பயோ வருது. ஆக ஏறத்தாழ நம்ம அதாவது கெமிக்கல் பூச்சி மருந்துகளுக்கு ஆல்டர்னேட் தேட ஆரம்பிச்சிட்டோம். இது எதனால நடந்தது அப்படின்னா, இந்த நானோ தொழில்நுட்பம் மூலமாக. இது ஒரு முறை. அடுத்ததாக பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது ஒண்ணு பிரமோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இணக்கவர்ச்சி பொறிகள். இந்த இணக்கவர்ச்சி பொறிகளை பொறுத்தளவுல இதே நம்மளுடைய நானோ தொழில்நுட்ப துறை. இந்த நெல்லுல வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள் தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோ ஸ்டெம்போரன். இந்த மஞ்சள் தண்டு துளைப்பான் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மோனோபகஸ் பெஸ்ட் அப்படின்னா நெல்லு மட்டும்தான் தெரியும், நெல் சார்ந்த புல்லுகள் அதை மட்டும்தான் சாப்பிடும். இதுல என்ன சேதனம்னா 100% சேரா, ஒரு தண்டை துளைச்சிருச்சுன்னா அந்த தண்டு அவ்வளவுதான், அது செத்து போயிடும். இன்னொன்னு, இது தண்டுக்கு உள்ள இருக்கிறதுனால நீங்க என்னதான் மருந்து அடிச்சாலும் நம்ம மருந்து தண்டு ஊடுருவி போகாது. அப்ப இதை கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஊடுருவி பாயும் நஞ்சை தெளிக்கணும். ஊடுருவி பாயும் நஞ்சை தெளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல அது பயிரோட சேர்ந்து நெல்லுக்கும் போகும், நெல்லுல இருந்து அது சாப்பாட்டுக்கும் வரும். ஆக இங்கேயுமே வந்து நிறைய பேர் நம்மளாம் கூட நிறைய ஸ்டோர்கள்ல காய்கறி மார்க்கெட்டுகள்ல நம்ம போய் பாத்துக்கிட்டோம்னா பூச்சி மருந்து பயன்படுத்தப்படாத அரிசி அப்படிலாம் நம்ம பாக்குறோம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதிக விலை கூட கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி பூச்சி மருந்துகளுடைய உபயோகத்தை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் மாதிரி நம்ம நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா நாம வந்து ஒரு இணக்கவர்ச்சி பொறியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு பேரு நானோ சிறுலியூர் அப்படின்னு பேரு. நானோ சிறுலியூர்ன்றது ஒண்ணு கிடையாது, அந்த சிறுலியூர் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பூச்சியினுடைய சயின்டிபிக் நேம், அதாவது அது பேரு சிர்ஃபெகா இன்செர்டுலஸ் சொல்லுவாங்க. ஆக பூச்சியில நம்ம மஞ்சள் தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இணக்கவர்ச்சி பொறி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
1: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சை தெளிக்கிறதுனால பூச்சிய எந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க என்ன பாட்டுன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தேனி வளர்ப்பு குறைஞ்ச முதலீட்டுல அதிக வருமானம் தரக்கூடிய சிறந்த துணை தொழிலா இருக்கிறதுனால சிறந்த துணை தொழிலா இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. இயற்கைய பாதுகாக்கிறதோட விவசாயத்துக்கும் மகசூல் அதிகரிப்புக்கும் தேனி வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்குது. தேனி பெட்டியில அமைப்பு ரொம்பவே எளிமையானதாகவும் பெட்டியோட மேல் பகுதியில மூடி அமைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே 5 அறைகள் இடம்பெற்றிருக்கு. இதுல முதல் பகுதி தேனறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இங்க தேனீக்கள் சேகரிக்க கூடிய தேன் சேமிக்கப்படுது. தேனறைக்கு கீழே புழுவறை அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில தேனீக்கள் இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிடுது. இதன் மூலமா புதிய வேலைக்கார தேனீக்கள் உருவாகுது. பெட்டியோட அடிப்பகுதியில இருக்கக்கூடிய பலகைய சுத்தமா வச்சிருக்கிறது அவசியம். மெழுகு அந்து பூச்சி போன்ற பூச்சிகள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால அப்பப்ப தேங்காய் நார் கொண்டு அடிப்பலகைய சுத்தம் செய்யணும். பொதுவா தேனீக்கள் தங்களோட பெட்டியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு மலர்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு திரும்பவும் தங்களோட இருப்பிடத்துக்கே திரும்புது. மாலை 6 மணி அளவுல பெரும்பாலான தேனீக்கள் பெட்டிக்குள்ள திரும்பிடுறது அதோட இயல்புன்னு சொல்லலாம். தேனி பெட்டிகளை இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல்ல இரவு நேரமே சிறந்ததா கருதப்படுது. காரணம், அந்த நேரத்துல எல்லா தேனீக்களும் பெட்டிக்குள்ளார திரும்பி இருக்கும். தேன் வகைகள்ல தூத்துக்குடி மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய முருங்கை தேன் ரொம்பவே பிரபலமானது. வெண்மை நேரத்துல காணக்கூடிய இந்த தேன் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டதா இருக்கிறதுனால மருத்துவர்களாலையும் பரிந்துரைக்கப்படுது. இதை தவிர மரங்கள்ல கிடைக்கக்கூடிய கொம்பு தேன், திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மலை தேன், நாவல் தேன், இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான தேன் வகைகள்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மலர்ல இருந்து 80% மேல தேன் வந்து சேகரிக்கப்படுது. அந்த மலரோட பெயரே அந்த தேனுக்கு வழங்கப்படுது. உதாரணமா சொல்லணும்னா முருங்கை மலர்கள்ல இருந்து அதிக அளவு பெறக்கூடிய தேன் முருங்கை தேன் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பயன்படுத்தக்கூடிய தேனி பெட்டி மார்த்தாண்டம் பெட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்திய தேனீக்கள் வளர்க்கப்படுதுங்க. இது நம்மளோட காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் இருக்கு. மொத்தத்துல தேனி வளர்ப்பு குறைஞ்ச முதலீட்டுல தொடங்கக்கூடிய லாபகரமான தொழிலா மட்டும் இல்லங்க, இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கக்கூடிய முக்கிய தொழிலாகவும் திகழுது. இந்த தொழில ஆர்வம் இருக்கிறவங்க நிபுணர்களோட ஆலோசனைகளை பெற்று தாராளமா முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரிங்க, கண்டிப்பா இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா இந்த தகவல் நம்ம விவசாய பெருமக்களுக்கும் இல்ல தேனி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவாவே நம்ம படிச்சு முடிச்சோம், வேலைக்கு போனோம், ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை செஞ்சோம், நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இங்க ஒருத்தர் பிஇ படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணும், அந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்காம அவங்க தாத்தா பாட்டி அப்பா இவங்க எல்லாருமே வழி வழியா செஞ்ச விவசாயத்தை தான் நாமளுமே செய்யணும், அதை வந்து நம்ம பாதியிலே விடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு, விவசாயத்தை கைவிட்ட கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஆசையோடும் ஒரு முக்கிய எண்ணத்தோடும் அவரோட விவசாயத்தை தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கரும்பாலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறு மூலியமாவே நாட்டு சர்க்கரை தயாரிச்சாங்க. அதுக்கு வந்து தித்திப்பு அப்படின்ற பேருமே வச்சிருக்காங்க. பேரை கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல நேயர்களே. அப்படிப்பட்ட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட உரிமையாளர் கோகுல் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவரு எப்படி வந்து இந்த தித்திப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: கோகுல் சதாசிவம் அப்பா பேரு. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கருப்பூர் ஊரில் செங்கரடு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு விவசாயி, நம்ம முக்கிய தொழிலே கரும்பு விவசாயம் தான். ஆலையாக கரும்பு ஆலையாக வச்சு நம்ம அது மதிப்பு கூட்டாக மாற்றி சந்தையில் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலரான வேலை இது தான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தித்திப்பு அப்படின்ற பிராண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எதனால் உங்களுக்கு தோணுச்சு?
2: எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மரோட பசங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் படித்து வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே எந்த ஃபார்மிங்க்குமே ஆள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் இருக்கிற வெறும் தோப்பாக வைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படும் போது, எங்கள் அப்பா தாத்தாலேருந்து நாங்கள் கரும்பு விவசாயம் தான் முக்கியமாக பண்ணோம். அதனால் இதுக்கப்புறம் இந்த

0: இதை வந்து இன்னும் சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் நிறைய கலப்படம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப அப்பையிலேருந்தே மக்களுக்கு வந்து நம்ம செய்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்ம பியூராக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது தாத்தா பாட்டி அப்பா எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக பண்ண இந்த விவசாயத்தை விடவே கூடாது, அதுமே ரொம்பவே தூய்மையாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து தித்திப்பு, இந்த பேரே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, எதனால் இந்த பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க?
0: மேடம், இது வந்து பார்த்தீங்கன்னா தித்திப்புன்ற பேர் வந்து ஒரு பொருளோட தரத்துக்கான ஒரு அங்கீகாரம். தமிழில் இன்னும் இனிப்பு அழகாக சொல்லலாம்னா தித்திப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தரமும் நம்ம கொடுக்கறதுனால பாரம்பரியமும் அந்த தரத்தை பியூராக ஒரிஜினலாக கொடுக்கும்போது அந்த தித்திப்பை சுவையை நம்ம உணரலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இனிப்பாக இருக்குன்னு தாண்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த வேர்டை நம்ம வச்சுருக்கோம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். நம்ம ரொம்பவே தூய்மையான விஷயத்தை கொடுக்கும்போது அந்த தித்திப்பு அப்படின்றது தான் வெளிவரும், அதை தான் நம்ம சுவைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் சார், அவங்க எப்படி இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது மூலயமா அவங்க தித்திப்பு பிராண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோபலட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி விவசாயத்தை விடாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் BE முடிச்சுட்டு இன்னமும் இந்த விவசாயத்துக்காக போராடுறாரு, அதுல இருந்து அவரோட பிராண்டை எப்படி எல்லாம் அவர் சூஸ் பண்ணி ஆரம்பிச்சாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் வாங்க. சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சக்கரையை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: எப்பவுமே அப்போலாம் வெள்ளச்சக்கரை இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல வந்து செக்கில் இழுத்து கரும்பு பாலை வச்சு காய்ச்சி நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு நிறைய தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா பிளீச் பண்ணி வெள்ளச்சக்கரையை தயாரிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இன்னமும் நிறைய தேடல்கள் இருக்கும்போது இருக்கு, பியூரா வேணும், ஆர்கானிக்கா வேணும் அப்படின்ற மக்களோட தேடலும் நமக்கு பியூரா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு.
1: சூப்பர் சார். அதாவது எவ்வளோ செயற்கையான விஷயங்கள் வந்தாலும் இயற்கையான விஷயத்தை தேடுற மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அதை தான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கும் போதே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது சார். சார், அடுத்து வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க?
3: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபிநாத் சார் தான். ஏன்னா அவர் வந்து நீ உனக்கு பிடிச்ச தொழிலை செய், உனக்கு மன திருப்தியான தொழிலை செய், அதுதான் வாழ்வியல், அதுதான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் காலேஜ் முடித்தோன்னே கொஞ்சம் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அடிக்கடிக்கு தோணிட்டே இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம விவசாயம் தான் பார்க்கணும். அதாவது விவசாயம் பார்த்தாலும் நம்ம ஒரு நல்லா வளர்ந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல மதிப்பு கூட்டா மாத்தி ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மள ஒரு பின்னாடி வர சந்ததியருக்கு நம்ம பயப்படாத ஒரு முன்மாதிரியான ஒரு வச்சுப்பாங்க நம்மளையே. இல்லை இவன் வந்தான் பண்ணான் பெருசா ஒன்றும் பண்ணலை அப்படின்ற போது நம்மளால பண்ண முடியாது. அதனால நான் அவர் சொன்ன வார்த்தையை உள்வாங்கி அதுபடிதான் நான் இயங்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சார், உங்களோட இன்ஸ்பிரேஷனே கோபிநாத் சார் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்குமே அவரோட ஸ்பீச் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவர் நிறைய அர்த்தமுள்ள விஷயங்களையுமே பேசுவாரு. அதுல இருந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களோட ஜென்ரேஷனும் உங்களை பத்தி பெருமையா பேசணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையை மக்கள் அதிகமா பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: வெள்ளை சர்க்கரையோட முக்கியமா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளீச் பண்றதுக்காக தான், இந்த கலருக்காக இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா எப்படி நம்ம ஒரு கரும்பு சாறு ஜூஸ் கடையில பிழிஞ்சு எடுக்கிறாங்களோ அதை அப்படியே காய்ச்சி எடுத்து ஊத்துனா வரும். இதுதான் நேச்சுரலான சர்க்கரை. இதுக்காக நம்ம வந்து எனக்கு கலர் கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணும், இன்னொரு டேஸ்ட் வரணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. மண்ணோட தரம், சுவை, அந்த தண்ணியோட இது அவ்வளோதான். அது நேச்சுரலாக செய்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க.
1: ஓகே ஓகே சார், இயற்கையாக கிடைக்கிறத தான் மக்களுமே அதிகமாக விரும்புகிறாங்க. அது கண்டிப்பாக உண்மையும் கூட. ஏன்னா செயற்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால நம்மளுக்கு கெடுதலுமே வரும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து இந்த நாட்டு சர்க்கரை பிஸ்னஸ் நீங்க சந்திக்கிற சவால்கள்லாம் என்னென்ன?
3: லேபர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வேலைக்கு இவ்வளோ பேரா அப்படின்றது தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 டன் ஒட்டினா எனக்கு ஒரு டன் அதிகபட்ச சர்க்கரை கிடைக்கும், ஒரு 1000 கிலோ கிடைக்கும். 9000 கிலோ ஒட்டினா எனக்கு ஒரு 1000 கிலோ இல்லை 900 கிலோ தான் கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்யணும்னா 35 பேர் நாங்கள் வேலை செய்யணும். 35 பேர் வேலை செஞ்சால் தான் அது கிடைக்கும். அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப சேலஞ்ச் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறதுல லேபர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க லீவெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் இங்கே இப்போ ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணி எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாமே என்வரன்மெண்ட் வச்சுருக்கணும். அதனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக நான் பார்க்குறேன்.
1: கண்டிப்பாக சார், ஒரு தொழில் அப்படின்னு வந்துட்டாவே அதில் அந்த தொழிலாளிகள் தான் ரொம்பவே முக்கியமானவங்க. அவங்களும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா தான் அந்த தொழிலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் இவ்வளோ சவால்கள் இருக்குது, அப்படி இருந்தாலுமே அதை தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கோகுல் அவர்கள் எப்படி வந்து இந்த தித்திப்பை ஆரம்பித்தாங்க, யார் அவரோட இன்ஸ்பிரேஷன், அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி விவசாயத்தை கைவிடாம தொடர்ந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே செஞ்சதை இப்ப வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்களோட தித்திப்பு பிராண்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ண அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
7: சார், உங்களோட தயாரிப்புல முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
8: எங்களோட தயாரிப்பில் முக்கியமான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரையோட ஒரிஜினலாக செய்கிறது தான். நான் வந்து பார்க்குறேன், ஏன்னா கஸ்டமர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தரத்தை மட்டும் எப்போவுமே குறைச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு லாபம் குறைவோ நிறைவோ அது அதை பற்றி இருக்காது. அவங்க திரும்ப திரும்பி நல்லா இருக்கு அதை மெயின்டைன் பண்ணுங்க, என்ன நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் ஓடலாம், என்ன நல்லா பண்ணலாம்னு தோணும்.
7: ஓகே ஓகே சார், இந்த காலத்துலேயும் தரமான பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பர் சொன்னீங்க சார். அடுத்து வந்து தரமான நாட்டு சர்க்கரை அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்
8: மேடம்? அது எப்படின்னா, ஒன்று வந்து லேப் ரிப்போர்ட்ல பியூரா பார்க்கணும்னா அந்த சுக்ரோஸ் லெவல் என்னன்னு பார்த்தா கண்டுபிடிக்கலாம்.
7: ஓகே ஓகே சார், அடுத்தது வெள்ளை சர்க்கரைக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு?
8: வெள்ளை சர்க்கரைக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வாயில போட்டீங்கன்னா இனிப்பு மட்டும்தான் இருக்கும். எது கூட வேணா சேர்ந்துரும், இனிப்பு மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குலாப் ஜாமா செஞ்ச குலாப் ஜாமா தெரியும், ஜிலேபியா தெரிஞ்ச ஜிலேபி உள்ள போய் சேர்ந்துக்கும், யாரு கூட மிங்கிள் ஆகிக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை மிங்கிள் ஆகாது. என்ன பண்ணாலும் அது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். என் பாகு ஸ்மெல்னு சொல்லுவோம், வெள்ளம் பாகு ஸ்மெல், வெள்ளம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சிங்கில் வந்து அது சேம் அதே தான் இருக்கும், இது அதிகமாக இருக்கும். பாகு தன்மை ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். வயலில் போட்டோன்னு இனிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இனிப்பாக இருக்கும், திகட்டுற மாதிரி. ஒரிஜினலாக நாட்டு சர்க்கரை என்ன மாதிரி இருக்குன்னா, இனிப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், பாகு டேஸ்ட் வந்து நிறையா அதிகமாக இருக்கும்.
7: நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிதான் சார் எனக்கே புரியும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்கும். சார், அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு?
8: பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து உடம்பு இருக்கிற கழிவு எல்லாம் வெளியெடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், அயன் மாதிரியான சத்துக்கள்லாம் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் அளவா எடுத்துக்கிறது தான் நல்லது.
7: ஒரு நாட்டு சர்க்கரையில இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிதான் சார் எனக்கே புரியுது. சார், அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையை எந்தெந்த மாதிரியான உணவு வகைகளில் பயன்படுத்துறாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
8: சில பாரம்பரிய ஃபுட்ஸ்லாம் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கோழி சாப்பிட்லாம், அப்புறமா அதிரசம் சாப்பிட்லாம் நாட்டு சர்க்கரையில், வெள்ளை சர்க்கரை போடாமல். தேங்காய் பர்ஃபி, அப்புறம் தேங்காய் பண்ணு, கோதுமை தேங்காய் பண்ணுலாம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ரௌனி பண்ணுறாங்க, கேக் பண்ணுறாங்க.
7: நாட்டு சர்க்கரையில் ப்ரௌனியா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சார். ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே டேஸ்ட் பண்ணோம். நாட்டு சர்க்கரையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் நாட்டு சர்க்கரையில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாரு. இனிமே நானுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலான்னு இருக்கேன். நீங்களுமே நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நானுமே விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: விடுமுறையை கொண்டாட ஏற்காடு செல்லும் பயணிகள் அரசின் விதிமுறைப்படி வாகனங்களை இயக்கி பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர். விதிமுறையை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அவங்க எப்படி இந்த நாட்டு சக்கரை பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படி அதை நேச்சுரலா குடுக்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
2: சார். நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு உங்களோட குடும்பத்தையும் எப்படிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
3: ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எது கூட நேரம் அதிகமாக ஒதுக்குறோமோ அது நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தொழில் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதான் உண்மை. இப்போ நம்ம நேரம் வந்து தொழில் கூட அதிகமாக பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. பேலன்சிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ரொம்ப தாண்டறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் தான் நம்ம அந்த ஸ்டேஜை தாண்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்.
2: ஓகே ஓகே சார். அதாவது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பட் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு அடி மேலே பார்க்குறீங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். சார், அடுத்து வந்து உங்களோட கஸ்டமர் கிட்ட என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் வரும், கஸ்டமரை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க சார்?
3: இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுக்குற கிஃப்டே வந்து அவங்களோட மெமோரிஸ் தான். மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம், அழகான இனிமையான அனுபவத்தை கொடுக்குறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்கே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தவொடனே கரும்பு ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்துருவோம், ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது ஒரு லிட்டர் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எவ்ரி கஸ்டமர் யாராக இருந்தாலும், நம்ம கிராமத்துக்கு வராங்க, நம்ம ஃபார்முக்கு வராங்க, நம்ம ஆலைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு குக் கிராமத்துக்கு வந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுப்போம். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அந்த பதம் வரும்போது ஜவு மிட்டாய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவு மிட்டாய் வந்து நீங்கள் சின்ன வயசில் தான் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போல்லாம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தா அந்த ஜவ்வோட இழுத்தாலே ஜவு மாதிரி வரும், அதுதான் சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், அதை ரொம்ப எல்லோரும் விரும்பி குழந்தைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா பியூராக பண்ணும்போது அந்த பாகு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் அந்த டேஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே வரவங்களுக்கு இப்போ இந்த கலர் நிலக்கடலை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாகு ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பார்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி நாமளே பீஸ் கட் பண்ணி நாமளே கொடுத்துருவோம். பருப்பு வறுத்தக்கல் எடுத்துகிட்டு வந்தால் நாமளே பாகு ஊற்றி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் இருக்குது. எப்போவுமே கொடுக்குற ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்.
2: சூப்பர் சார். இந்த மாதிரி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறத நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க சோசியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில், இப்போ எங்களுக்கு வந்து லைவ்ல இருந்துகிட்ட 1000 பேரை நான் பார்த்து பேச முடியாது. ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா சோசியல் மீடியாவில் 1000 பேர் பார்த்துட்டு பார்க்குறப்பெல்லாம் கேட்பாங்க, தம்பி அதெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்கு, இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணிடுவோம், நமக்கு நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, ஆனால் சோசியல் மீடியாக்குள்ளே போனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஈஸியாக பார்ப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னும் நம்ம டேலண்ட்டாக சோசியல் மீடியாக்கான டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
2: ஓகே ஓகே சார். சோசியல் மீடியா உங்களோட பிஸ்னஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸில் இருக்க நாட்டு சக்கரையை எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அது எதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, சோசியல் மீடியா இவங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கோகுல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரை பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டாரு, இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட நாட்டு சர்க்கரைய எப்படிலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க, எந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க சார்?
4: அதாவது நம்ம முக்கியமா விவசாயம் பண்றது, எந்த அளவுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்றது முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எளிமையா கிடைக்கிற அளவுக்கு நம்ம வாய்ப்பு அமைச்சிருக்கணும். நம்மளோட சேவைகள் அந்த அளவுக்கு இருந்தால் தான் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அவங்க வந்து எளிமையாக வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட போக்குவரத்தும் நம்மளோட சேவையும் அவங்களுக்கு இருக்கணும். எங்களோட தித்திப்பு நாட்டு சர்க்கரையோட முக்கியமான இதில் பார்த்தீங்கன்னா, வெற்றியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1 கிலோனாலும் 8 வருஷமாக சேலம் ஃபுல்லாக ஹோம் டெலிவரி தான் ஃபுல்லாக. ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது கம்மியான ஆர்டர் கொடுக்கும்போது. நாம் நாளுக்கு நாள் நம்ம வளர வளர நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க நமக்கு இது ரொம்ப பெரிய பலமாகவே மாறும். நேரடியாக நம்ம கஸ்டமர்கிட்ட விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு கிடைக்குது.
3: ஓகே ஓகே சார், மக்களுக்கு வந்து எளிமையாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
4: எப்போவுமே கஷ்டன்றது நார்மலான விஷயம், அதை பெருசாக பார்க்கவே கூடாது. அதை பெருசாக பார்க்குறதெல்லாம் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிருச்சு. எனக்கு எப்போவுமே கஷ்டம் வரும், அது என்ன பெருசாக கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்போவுமே காமனாக தான் இருக்கும், பொதுவான விஷயம்.
3: சூப்பர் சார், அதாவது என்ன கஷ்டம் வந்தாலுமே அதை நம்ம பெருசாக நினைக்காம அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து வீட்டிலேருந்தே இந்த விவசாயத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்?
4: இன்னைக்கு வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இளைஞர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நினைக்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி தோட்டமோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப், உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பான ஒர்க்கு. நீங்கள் ஒரு சின்ன காய் போட்டு அதில் வச்சு வித வச்சு வர வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நம்ம கூட இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து சொல்லி பாருங்கள், செஞ்சு காட்டுங்க. அது பண்ணாலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஒன்று ஐடியா, ஏன்னா ஒரு எதை தேடல் எது நோக்கி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு தானாகவே அதை அதை பற்றியான சிந்தனை அந்த மனிதர்கள் மட்டும் அந்த பேச்சு மட்டும்தான் பேசுவீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்.
3: ஓகே ஓகே சார், வீட்டிலேருந்தே நம்ம எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஓகே சார், அடுத்து இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: அதாவது கரும்பு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விவசாயம் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் விவசாயமே பார்க்குறாரு, 7 ஏக்கர் அவரே தான் பார்த்துக்கிறாரு. அது முக்கியமாக என்னென்னா, கவர்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, சப்சிடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வட்டி இல்லாத நமக்கு முதல் போட்டு நான் விவசாயம் பண்ணிவிட்டு அதில் லாபத்தை எடுத்துகிட்டு அந்த அசலை கட்டிடலாம், அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்கீம்.
3: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கோகுல் அவர்கள் அவங்களோட தித்திப்பு பிஸ்னஸை பற்றி சில விஷயங்களை ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இதே போல் மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தருணம், அதுவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம், வாழ்க்கையில் நாம் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம், வாழ்க்கையவே மாற்றிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சத்யா ஒரே கதையாக அளக்கிற என்ன தான் சொல்ல போகிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய திருமணம் மட்டும்தாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திர பறவையாக ஜாலியாக சுற்றிட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனால் திருமண வயது ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். வீடு கட்டணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதுதான் குடும்பஸ்தன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறுப்பு வந்துடும். அந்த பொறுப்பு வந்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றணும், நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை பிஸி ஷெடியூலை நோக்கி போயிடும். மனைவி பார்க்கணும், மனைவி கூட வெளியே போகணும், குழந்தைங்களோட வெளியே போகணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், இப்படி நிறைய பொறுப்புகள் வந்துடும். இது எல்லாம் எப்போது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஒரு பையனுடைய வாழ்க்கையிலையும் சரி, கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் கணவன் அப்படி இருக்கணும், என் கணவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி பொண்ணுங்களும் என்னுடைய மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணவன்மார்களும் கனவு கண்டிருப்பாங்க. அதோடைய பிரதிபலனாக தான் வந்துட்டு அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அப்படி அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க நிறைய பொறுப்புகளுக்குள்ளார போயிடுவாங்க. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகளுக்கும் வந்துடும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஷ்டங்களாக சரி இல்லை சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்க தயாராவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம் சிறந்ததா இல்லை ஏற்பாடு திருமணம் சிறந்ததா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூல் இஸ்லாம் அரபி கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோபலட்சேவ பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானி கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானி கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி

0: இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்.

0: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்முடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய அந்த கல்யாணம் வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா?
5: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஒரு உறவு அவங்களை நன்றாக தெரியும், அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும், அவங்களோடதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஏற்படுத்தி கொள்வேன் அப்படின்ட்டுன்னு ஒரு பொறுப்பு ரீதியாக ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி வாழ்க்கை பயணம் அப்படிங்கறத தொடங்குவது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அரேஞ்ச் மேரேஜ் இந்த காலகட்டத்துல ஒத்து வருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. காரணம், நன்றாக தெரிஞ்சவங்க கூடிய வாழ்க்கைய பயணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது தெரியாதவங்க கூட எப்படி எடுக்கிறது, அது வந்து வாழ்க்கையில தெரியாதவங்க கிட்ட அந்த வாழ்க்கை பயணத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா இந்த காலத்துல அது பொருத்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கும். காதல் திருமணத்துல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி உறுதுணையாக இருப்பாங்க, அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கறதும் இருக்கும். மனசுல என்னப்பட்டதோ அதை ஃப்ராங்கா பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கும். அதே மாதிரி நன்றாக தெரிந்தவர்கள் அப்படிங்கறதுனால அந்த ஒரு சங்கோஜம் அந்த கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்காது. தொடர்ந்து இல்வாழ்க்கையை காதல் திருமணத்தின் மூலியமாக ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக சில பேர் நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் நான் பார்த்திருக்கேன், கண்கூடாக அவங்க சாதிச்சும் காமிக்கிறதுனால எனக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெஸ்டாகவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் இந்த காலகட்டத்துல பொருத்தமானதாகவும் இருக்கிறதுனால அது வந்து பயணிப்பது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன்.
4: சந்திரசேகரன் ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அதாவது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில காதல் திருமணம் தான் வந்து சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையில காதல் திருமணம் ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க யாருங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த வாழ்க்கை நல்லதாக தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்முடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும், மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமா, இல்லை வீட்டில் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தால் சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
6: இப்ப காதல் திருமணமா ஏற்பாடு பண்ற திருமணமான்னு கேட்கும் போது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். காதல் திருமணங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாதிலேயே பிரச்சனை வந்து நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதனால ஏற்பாடு பண்ற திருமணம் வந்து நல்லதுன்னு சொல்ல வரேன். ஏற்பாடு பண்ணும் போது பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கப்பட்டு அது இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 10 பேர்கிட்ட விசாரிச்சு நல்ல தீர்மானத்தோடு தான் பண்ணி வைப்பாங்க. அதனால நம்ம ஏற்பாடு பண்ற திருமணங்கள்ல நிறைய பிரச்சனைகள் குறையுது. நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வந்தாலும் உட்காந்து பேசுறதுக்கு 4 பேர் வந்து முன்னோருவாங்க. நமக்குள்ள எல்லா குடும்ப சிக்கலுக்கும் உறவினர்கள் முன்னின்னு எல்லாம் பார்ப்பாங்க. இதே காதல் திருமணத்துல பாத்தீங்கன்னா அவங்களே தான் பேசி தீர்த்துக்கணும். நான் சொன்னதை நீ கேட்கலையே அப்படின்ற மாதிரி அந்த உறவு வந்து முறிக்கப்படுது. காதல் திருமணத்துல ஏதோ 1-2 சிறப்பா இருக்கலாம், ஆனா ஏற்பாடு பண்ற திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுலயும் நம்ம நல்லா யோசிச்சுதான் உள்ள போனோம். அப்படி நல்ல இடமா பார்த்து பண்ணிட்டா ஏற்பாடு பண்ற திருமணங்கள் நிறைய திருமணங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வரேன்.
5: ரொம்ப சூப்பராகவே மாணிக்கவேல் அண்ணா அவரோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக வந்துட்டு காதல் திருமணம் பண்ணா அப்படின்னா வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க, இந்த காதல் திருமணம் பண்ணும்போது புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்ட்னர் யார், அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ கோபம் வரும், எப்போ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி பிடிக்காதது என்ன, பிடிக்க வச்சது என்ன, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களுக்காக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்களுக்காக எங்கிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.
7: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இங்கே சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் காதல் திருமணம் சிறந்ததா இல்லை ஏற்பாடு திருமணம் சிறந்ததா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததாக நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
2: அதாவது இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாத ஒரு ஒன்று. ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் திருமணம் தான் வந்து வாழ்க்கைக்கு நல்லா நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு பின்னால ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அரேஞ்ச் திருமணமா இருந்தது அப்படின்னா, நாலு பேர் அதை சொல்லி திருத்தி ஏதாவது தவறு நடந்த பக்கம் அதை திருத்தி அவங்க மன வாழ்க்கையில நடத்துறதுக்காக பாடுபடுவாங்க. ஆனா காதல் திருமணம் நம்ம சவரிக்கு நம்ம வாழ்க்கையில போய் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பின்னால அந்த குடும்பத்துல வர்ற இளைஞர்களுக்கு உதவியா பண்ணக்கூடிய ஆள் இருக்காது. நீ உங்க வரைக்கும் போனீங்க, நீயே உங்களுடைய குடும்பத்தை பாத்துக்க அப்படின்னு எல்லாம் விலகி நிற்குவாங்க. தாய் தந்தையரே முதல்ல அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அரேஞ்ச் திருமணம் தான் என்னைக்கும் நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்துங்க.
1: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது வாழ்க்கையில் கண்டிப்பாக காதல் திருமணத்தை விட ஏற்பாடு திருமணம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான்.

அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பா அவர் சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா ஏற்பாடு திருமணங்களுமே ஒரு சில நேரங்களில் வந்துட்டு ஒரு சில காரணங்களால சிறந்ததாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருக்கும். பொண்ணு வீட்டுக்கு இருக்கட்டும் இல்லை பையன் வீட்டிலேயே இருக்கட்டும், ரெண்டு பக்கமே சப்போர்ட் இருக்கும். ரெண்டு பேர்த்தோடைய ஆசையோட அந்த திருமணம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. இதே மாதிரி அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம்ம குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: பார்த்தா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு. என்ன தலைப்பின் கீழே அப்படின்னா, வாழ்க்கையில் காதல் திருமணம் சிறந்ததா இல்லை ஏற்பாடு திருமணம் சிறந்ததா அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாரு. அவருடைய கருத்துக்களை கேட்டலாமா?
5: காதல் திருமணம் சிறந்ததா ஏற்பாடு திருமணம் சிறந்ததா? ஒரு மனிதன் இருக்கிற எல்லாருமே தன்னோட ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்க தான் செய்வாங்க, சரிங்களா? இது இயற்கையின் விதி. அப்படி இருக்கக்குள்ள நம்ம மனசுக்கு பிடிச்சி, நம்ம கல்லூரியா இருக்கட்டும், பள்ளிகளா இருக்கட்டும், வேலைக்கு போற இடத்துல நம்ம யாரோட பார்ப்போம், விரும்புவோம், அவங்க கூட பழகிருப்போம், அவங்க கூட. இது வந்து ரெண்டு விதமா பிரியும். பாக்குறதுனால வர காதலும் ஒண்ணு, பழக்கத்தால ஏற்படுற காதலும் ஒண்ணு. இந்த பாக்குறதுனால வர காதல் வந்து எப்படிப்பட்டதுன்னா, நம்ம காதல்னாலே எதா இருந்தாலும் நம்ம தந்துடலாம், அல்லது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் தான் நம்பிக்கை தான் காதல், சரியா? இதப்போ வந்து பாக்குறதுனால வர காதலப்போ அவங்கள பத்தி நம்மளுக்கு முழுமையே தெரியாது, எந்த ஒரு விஷயத்தினாலையும் அவங்களோட நிறைவுகள் தெரியாம நம்ம விரும்ப ஆரம்பிச்சிடும், அதுக்கு பின்னாடி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். அதே ஒரு பழக்கத்தால ஒரு நட்பு மூலியமா ஏற்படுற காதல்ங்கிறது அது என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு போகாது, சரிங்களா? அதே மாதிரி நீண்ட நாள் காதலுங்கிறதும் அதே மாதிரி தான். அந்த பழக்கத்தால் வர காதல் நீண்ட நாள் காதலாக ஆயிடுச்சுன்னா அவங்களோட நிறை குறைகளை நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து குடும்பத்தில் வர குழப்பங்களை கொஞ்சம் தீரும். ஏன்னா அவங்களால அவங்க எப்போ எப்படி இருப்பாங்க, எந்த நேரத்தை கோவப்படுவாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்களுக்கு எப்போ உறுதுணையாக இருக்கணும், எப்போ விலகி நிற்கணும், இதெல்லாம் அவங்களால தெரிஞ்சுக்கலாம். ஏற்பாடு திருமணம்ங்கிறது எப்படி சொல்கிறது, ஏற்பாடு திருமணம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் என்னென்னா, அவங்கள பற்றி ஒரு முழுமையான புரிதல் வரத்துக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாள் தேவைப்படுறதுனால நிறைய நேரங்களில் வந்து சண்டை சச்சரவுகள் தான் வரும். இன்னொரு குடும்பத்தை வந்து அந்த பெண் வந்து உள்ளே புகுந்து தான் குடும்பமும் ஏற்றுக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகுறதுனால இதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. ஆனால் என்னன்னா, பெரியவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணுறதுனால அதில் வர நிறைய குழந்தைகளுக்கு அவங்களும் வந்து தலையிட வேண்டியதாக இருக்கும். அதே காதல் திருமணம் உன்னோட சொந்த விருப்பத்தால் பண்ணுறதுல அளவற நிறை குறைகளை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். ரெண்டுமே எப்படிப்பட்டாலும் இரு பேர்களோட மன ஒற்றுமையில தான் உள்ளது. அது காதல் திருமணமாகவும் இருக்கட்டும், ஏற்பாடு திருமணமாகவும் இருக்கட்டும், ரெண்டு திருமணம் சிறக்கிறதுக்கு அவங்களோட இருவரோட மனக்குறை மனத்தில் தான் இருக்குது. அவர்களோட நிறை குறைகளை அவங்க ஏற்றுக்கணும். இவர்களோட நிறை குறைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா ரெண்டு திருமணமே சிறந்த திருமணம் தான்.
4: குழந்தையப்பன் ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் காதல் திருமணம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்பாடு திருமணமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தலைப்பின் கீழே நான் சொல்ல வரது என்னென்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை காதல் திருமணம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்தால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்டத்த விடுபெறுவது நான் உங்களுக்கு பால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நான் வந்து தினமுமே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இன்னும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனநிலையே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கிராட்டிடியூட் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். அதாவது எவ்வளோ நம்ம சோகமாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும், இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் நம்மளை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மனநிலையிலேருந்து மாற்றி ஒரு நல்ல மனநிலைக்கு வந்து கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கிராட்டிடியூட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நமக்கு வந்து என்ன இல்லைனாலும் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல மனநிலையில் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட் மாறிடும். இதை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நாம் வந்து இருக்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு வந்து நிறைய இல்லாத விஷயங்களை நினச்சி ரொம்ப ஒரு மனசு வந்து ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள், இப்போ வந்து அன்றைக்கி மதியான உணவு நமக்கு வந்து கிடைச்சிருக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக நம்ம வந்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த உணவு கூட கிடைக்காம எவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க, எனக்கு அந்த உணவு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிறது தான். அதே மாதிரி நல்ல ஒரு ஹோட்டல் வந்து நமக்கு அறிமுகமானதுக்கு நம்ம நன்றி சொல்கிறது. அந்த மாதிரி இப்போ நமக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வேலையே கிடைக்காம வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ அந்த சேலரிக்கு நமக்கு வந்து வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு கிராட்டிடியூடாக ஒரு நன்றி உணர்வாக இந்த மாதிரி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலையில் ஒரு 10 நிமிட்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் டோட்டலாகவே பாசிட்டிவாக மாறிடும். இதை வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சோனா எஃப்எம்முக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம். அதாவது என்னென்ன இருக்கோ உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை 9787701708. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனிதநேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குருநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க சார். இந்த ஸ்ட்ரோக் வந்து எந்த ஒரு ரீசன்னால வருது, இதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்க சார்.
6: ஸ்ட்ரோக்குன்றது 2 காரணம், அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா பக்கவாதம். அது வந்து மூளையில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் வரக்கூடியது. ஒன்று இரத்த ஓட்டத்தில் அடைப்பு, அது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். அடுத்து வந்து பிபி போன்ற காரணங்களால் இரத்த குழாய் வெடித்து மூளைக்குள்ளார் இரத்த கசிவாகிறது. அதில் வந்து ரொம்ப காமன் வந்து மூளையில் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படுது. அது வந்து சர்க்கரை, இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இருதய கோளாறு போன்ற பல காரணங்களில் வரலாம். அந்த அடைப்பு ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு கை மரத்து போகிற கை கால் மரத்து ஒரு பக்கமாக மரத்து போகிறது, நாக்கு கொளறது, வாய் ஒரு பக்கமாக இழுத்துக்கிறது, பார்வை மங்கல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். அந்த அறிகுறிகள் தோன்றி 8 மணி நேரத்துக்குள்ளார நாம் அந்த அடைப்பை வந்து எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வைத்தியம் பண்ணோம்னா முழுமையாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த 8 மணி நேரத்தை தான் வந்து கோல்டன் அவர் அப்படின்னு நாம் சொல்கிறது. அதுக்கு முதல்ல வந்து எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஆஞ்சியோகிராம் போன்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ராம்போலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, நரம்பின் வழியாக இன்ட்ராவீனஸாக நம்ம கொடுத்தோம்னா அந்த அடைப்பு நீங்கிடும். அப்படி நீங்கலன்னா டிஎஸ்ஏ ஆஞ்சியோகிராம்னு இருக்குது, அதாவது ஹார்ட்டுக்கு எப்படி ஆஞ்சியோகிராம் பண்ணுறவங்களோ அதே மாதிரி பிரெயினுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணலாம். அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்ப அடைப்பு எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த அடைப்பை ஆஞ்சியோகிராம் மூலியமாகவே, இன்டர்வென்ஷன் மூலியமாகவே அந்த அடைப்பை வந்து அந்த கிளாட்டை எடுத்துட முடியும். ஒன்று அப்படி எடுக்க முடியலன்னா அங்கே ஸ்டண்ட், இப்போ ஹார்ட்டுக்கு ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி ஸ்டண்ட் வச்சியும் பண்ணலாம். இது வந்து இம்மிடியட்டாக பண்ண வேண்டிய, உடனடியாக பண்ண வேண்டிய, 8 மணி நேரத்துக்குள்ளார பண்ண வேண்டிய சிகிச்சைகள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வீக்னஸ் இருந்ததுன்னா ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூட வந்து முக்கியமானது என்னென்னா அந்த அடைப்பானது வந்து டைரெக்டாக அங்கேயே வந்திருக்காது, வேறு இருந்து எங்கேயாவது இரத்த ஓட்டத்தின் மூலமாக அங்கே வந்து அடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்றது கழுத்து பகுதியில் இருக்கிற இரத்த குழாய், இரத்த நாளங்கள், கரோட்டிட், அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் அந்த அடைப்பு இருந்தால் இப்போ வந்து கரோட்டிட் எண்டாட்ராக்டமின்னு சொல்லி அந்த அடைப்பையும் முழுசாக நீக்கணும்னா முழுகுணம் பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
5: கண்டிப்பாங்க சார். ஸ்ட்ரோக் பற்றி, ஸ்ட்ரோக் வந்துட்டால் அந்த கோல்டன் ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ்க்குள்ளார பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இப்போ இருந்துக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக இது வந்து கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு, மனமே நலமா அப்படின்னு கேட்டா அது வந்து நாமளே கேட்டு பார்க்கலாம். நம்ம மனசுக்கிட்ட மனமே நலமா அப்படின்னா அது வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனசு வந்து அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஓடிக்கிட்டே இருக்கிறது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, நாம் வந்து அதை ஸ்டாப் பண்ணால் தான் ஸ்டாப் ஆகும். அதாவது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் மெடிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி நாகராஜ், நாள் முழுக்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லைங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து அந்த ஹோல் டேக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க, அந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட நாட்களில் 24 மணி நேரம் இருந்தது அப்படின்னா, அந்த காலையில் எந்திரிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து நிறைய நேரம் வந்து இப்போ நம்ம நைட்லாம் தூங்க தான் போகிறோம். அது இல்லாமல் காலையில் எந்திரிக்கிற நேரம் அன்னைக்கு முழுவதுமான நாளை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இது வந்து ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப சேடாக வந்து இருந்தீங்க அப்படின்னா அது அந்த நாள் முழுக்க பிரதிபலிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா அது அந்த நாள் முழுக்க பிரதிபலிக்கும். இல்லை ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னா அது அந்த நாள் முழுக்க பிரதிபலிக்கும். நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நீங்கள் வந்து காலையில் பேப்பரில் எழுதலாம், இன்றைக்கி நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அன்றைக்கி நாள் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்த நாள் எழுந்திரிச்சு இன்றைக்கி மைண்ட் செட் எப்படி இருக்குது, காலையில் எந்திரிக்கும் போது எப்படி இருக்குது, அதை நீங்கள் ஒரு ஹாப்பி, சேட், ஒரு குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்க அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலே நமக்கு வந்து எதனால் அந்த நாள் முழுக்க அப்படி இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். அதனால் நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த ஒரு டைமை ஹாப்பியாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாள் முழுக்க நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். பொதுவாக பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த நியூ இயர் இருக்கு இல்லைங்களா, தமிழ் நியூ இயராக இங்கிலீஷ் நியூ இயராக, அந்த முதல் நாள் மட்டும் அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த நாள் நீ அழுதுட்டின்னா வருஷம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்ப, அதனால் இன்றைக்கி மட்டும் அழுவாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது தான். அந்த மாதிரி தான் அந்த மார்னிங் டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப சேடாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் டிப்ரெஷனாகவோ இருக்கவே கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மனமே நலமாவில் தினமும் நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: போக்குவரத்து நெரிசலின் போது ஒலிப்பானை அதிக ஒளியுடன் தொடர்ச்சியாக எழுப்பாதீர். இயற்கையை வளர்ப்போம், அமைதியான உலகை படைப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, டீத் பெயின், பல்வலி அப்படின்ற ஒரு வலி இருக்குது. அதாவது இந்த பல்வலி வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த பல்வலி இருக்கவங்களுக்கு தான் அந்த வலியை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பல் வலிச்சா என்ன எப்படி பண்ணுற அப்படின்னா, அந்த வலி உனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்தளவுக்கு அந்த வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நிறைய காரணங்களால் வருது. இந்த பல்லு வலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்களால் வரும். அதாவது நம்ம சாப்பிட்ட அந்த ஒரு உணவுப் பொருள் அந்த பற்களுடைய சந்துகளில் வந்து சிக்கிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வலியை வந்து ஏற்படுத்தும். அதாவது அந்த உணவு வந்து நம்ம பற்களில் சிக்கிருச்சு அப்படின்னா, ரொம்ப நீண்ட காலம் அப்படியே இருக்கும்போது, ஒரு 2-3 நாள்லாம் இருக்கும்போது அந்த வலி வந்து ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான இனிப்பு நம்ம வந்து சாப்பிட்டாலும், சர்க்கரை உணவுகள் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம சாப்பிட்டாலும், இந்த ஒரு ரீசன்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பற்கள் வலி வரும். அதே மாதிரி ஈறுகளில் அந்த வீக்கம், அது பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம், பற்களில் வலி இருக்கவங்க அந்த ஈறுகள்லாம் ரொம்ப வீங்கி இருக்கும். அந்த ஈறுகள் வீங்கினதுக்கப்புறம் தான் அந்த வலியெல்லாம் வந்து உண்டாகும், அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 முறை வந்து பற்களை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பற்கள் வலி வராமல் தடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த பற்கள் வலி எப்போ வேணால் வந்து வரலாம். அதாவது மிட் நைட்டில் வந்துருச்சு அப்படின்னா டேப்லெட் கூட அந்த சமயத்தில் நம்மளால் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம வந்து வீட்டு முறை வைத்தியமா ஏதாவது முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து வளசியூரில் இருந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா, அந்த பற்கள் வலி வந்துச்சு அப்படின்னா வீட்டிலேயே வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி, நம்ம வந்து பகலில் அப்படின்னா உடனே போய் டேப்லெட் வாங்கிடலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து போயிடலாம். ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு வலிக்குது, ஏன்னா அந்த வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து வீட்டு முறை வைத்தியமா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடியுமாம்மா?
7: 10 மிளகு இருக்குது இல்லைங்களா, மிளகு 10, அதுலேயே இந்த பட்டைக்கிராமுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2-3 கல்லுப்பு மாதிரி ஒரு 5-6 உண்டு அதில் வச்சு நல்லா முன்னிக்கி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிட்டு அது வந்து நல்லா அந்த வலிக்கிற இடத்துல பல்லில் வச்சு இப்படி நசுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா பல்வலி நல்லாயி போயிடும்.
6: கண்டிப்பாங்கம்மா, வீட்டில் இருக்கிற ஆரோக்கியமான பொருட்களை வச்சு நம்ம வந்து பல்வலியை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. எப்படி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சோ அதே மாதிரி வேகாலத்தோட இறுதி பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த வெயில் வந்து இருக்க போகுது, அதுக்கப்புறம் மழை அதை வந்து ஆக்குப்பை பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி சில நாட்களே வெயில் இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த வெயில் காலங்களில் என்னதான் நம்மளுடைய உணவு முறைகள் கல்ச்சர் எல்லாமே மாறினாலும் இந்த வெயில் காலத்தில் மட்டும் நம்மளுடைய பழைய பாரம்பரிய உணவை தேடி நம்ம வந்து போகிறோம். அப்படி என்ன நகராஜ் உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு, கூழ், மோர் இதெல்லாம் தேடி நம்ம வந்து போகிறோம். வெயிலுக்கு வந்து ஒரு தாகத்தை தணிச்சிக்கிறதுக்கு, உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி இயற்கையான சைடிஸை நோக்கி நம்ம வந்து போகிறோம். மாங்காய், துவையல், ஊறுகாய், மோர் அப்படின்னு அந்த கம்மங்கூழ் கடையில் நம்ம அதோட இந்த ஒரு சைடிஸையும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றோம். இது எல்லாமே வெயிலுக்கு ஏற்றது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் அவ்வளோ ஆர்வமாக எங்கே அந்த ஒரு கடை இருந்தாலும், அதாவது ஐடியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஏசி இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒரு மதிய நேரத்தில் அந்த கடையை தேடி தேடி தேடி போய் அந்த ஒரு கம்மங்கூழ், அதுக்கப்புறம் மாங்காய், ஊறுகாய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அந்த மோர்லாம் குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள், குறிப்பாக கேழ்வரகு கூழில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள், மோரில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இந்த வெயில் காலத்தில் இன்னும் ஒரு 4-5 நாட்கள் வந்து இந்த ஒரு உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த கேழ்வரகு நம்ம கூழ் மாதிரி இல்லாட்டியும் நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயமாக வந்து இருக்கணும். அது வந்து தொடர்ச்சியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஹெல்த் வைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சர்பத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுவுமே இந்த ஒரு டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இந்த சர்பத் அது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சிரப், ரோஸ் சிரப், எலுமிச்சிச்சாறு, சர்க்கரை, ஐஸ் கட்டிகள் இதில் வந்து தயாரிக்கப்படுதுங்க. அதே மாதிரி சில இடங்களில் சப்ஜா விதைகள், இஞ்சிச்சாறு இதையும் சேர்த்து நிறைய இடங்களில் கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து ஒரு குளுமையை தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக நன்னாரி சர்பத் அப்படின்றது வந்து உடல் வெப்பத்தை வந்து குறைச்சி நீண்ட நேரம் நம்ம வந்து வெயில் சமயத்தில் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் உங்களை பத்தி யோசிச்சு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலையும். எப்பவும் போல மூணு மணி ஆனா லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சு மறக்காம கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பழக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்குது. காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறது, வீட்டுல கடன் இருக்கு அப்படின்போது அதை அடைக்கிறதுக்காக வேலைக்கு போறது, அடுத்தடுத்த வேலைகளை வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். இந்த அவசர உலகத்துல வந்து நிஜமா உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் அமைதியா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கமா, இந்த வாழ்க்கை மனநிறைவை கொடுக்குதா அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்மளை பார்த்து கேட்டிருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லா மனிதர்களுக்கும் வந்து நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம் தான். இது அவங்களுக்குள்ள கேள்வி கேட்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது ஒரு கட்டத்துல வந்தாலும் நாம சந்தோஷமா இருக்கமா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாம இருக்கோம். அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில இந்த நிலை வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் சந்தோஷமா இருக்காரா, குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்களா, சுத்தி இருக்கவங்களா நம்மளை பார்த்து திருப்தியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எப்பவுமே மத்தவங்களை பத்தி மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக கூட இருக்கவங்களை வந்து சந்தோஷப்படுத்துற அவங்க தன்னோட குடும்ப தேவையை பார்த்து பூர்த்தி பண்ற பெண்கள் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்குள்ளே அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சோ அங்க போயிருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நிறைய விஷயம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நிஜமாலுமே இந்த வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிக்கல, எனக்கு என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல, வாழ்க்கை பாட்டுக்கு போகுது நானும் போறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்றதுனால கூட இருக்கலாம், இல்ல அந்த வாழ்க்கையை அவங்க பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்க ஆரம்பிக்கலாம். இது மேக்சிமம் வந்து பெண்கள் தான் அதிகமா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, நானும் அந்த வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. சோ அதுதான் இன்னைக்கான கேள்வியும் கூட. என்ன கேள்வி அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்குற நீங்க கடைசியை எப்போ கண்ணாடி பார்த்து நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்கியாமா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இதுக்குதான் கேட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வந்து மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி, நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: விமர்சனங்கள் அப்படின்றது பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடியது தான். அந்த விமர்சனங்களை வந்து நாம இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் விமர்சனங்களை உடைத்தெரிஞ்சு இப்போ உலக புகழ்பெற்ற ஒரு பெண்ணாக மாறியிருக்காங்க. அதுவும் உலகிலேயே மிக அழகான பெண் அப்படின்ற ஒரு பெயருமே வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2026 உலகிலேயே மிக அழகான பெண் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். ஆன் ஹாத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் திரையுலகத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னணி நடிகையா வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி ஆஸ்கர் விருது பெற்ற சர்வதேச நட்சத்திரமா இவங்க வந்து திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இவங்க வந்து த பிரின்சஸ் டைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள், அதுக்கப்புறம் த டார்க் நைட் ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள்ல நடிச்சு உலகம் முழுவதும் வந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை வந்து ஈர்த்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பெண். இவங்க உலகத்துல கடந்து வந்த சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சகட்ட புகழ்ல இருக்கும் போது அந்த நேரத்துல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தன்னம்பிக்கை குறைபாடு, பதற்றம், இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது பொது இடத்துல வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே 40 வயசை கடந்து அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பலவீனத்தை எல்லாத்தையும் உடைச்சேறிங்க ஆரம்பிச்சு, அழகு அப்படின்றது வெறும் தோற்றத்துக்காக மட்டும் கிடையாது, அது அக வளர்ச்சி, நேர்மையான மனநிலை, நம்மள நாமளே வந்து முழுமையா ஏற்றுக்கொள்றதுல தான் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சு, அது வந்து பிற்காலத்துல எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா மாற ஆரம்பிச்சது. அதுக்காக தான் இப்போ ரீசன்ட் டைம்ல அவங்களுடைய அழகுக்காக வந்து உலகிலேயே மிக அழகான பெண் 2026 அப்படின்றதுக்காக ஒரு பட்டமும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உயரிய விருதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பெற்றிருந்தாலும் இவங்க இந்த உயரிய விருது பெற்றிருக்காங்க அப்படின் போது இது சாதாரணமான விஷயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒருத்தங்களுக்கு விமர்சனம் அப்படின்றது அதிகமா வர ஆரம்பிக்கும், இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. சுய விமர்சனம், இவங்களே வந்து இவங்களை இப்படி நாம ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம தான் வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ப ஆரம்பிக்கணும். தன்னம்பிக்கை அப்படின்றது நமக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இதெல்லாம் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இலக்கை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆன் ஹாத்வே வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ அவங்களுக்கு இந்த பட்டமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தோம் அப்படின்னா வயது அப்படின்றது வெறும் எண் தான். 40 வயசை கடந்ததுக்கு அப்புறமேட்டு ஆன் ஹாத்வே என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புற தோற்றத்தையும் தாண்டி தன்னைத்தானே தாழ்த்தி பேசக்கூடிய சுய விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வளர்த்துக்கொண்ட அசாத்தியமான அந்த தன்னம்பிக்கை தான் இப்போ அவங்களை இந்த இடத்துக்கு நிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்களை நேசிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா காலமும் உங்களுடைய அழகை வந்து கெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் மனநிலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.
3: Avasilende avana enakku usuru.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
5: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சந்தோஷம் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி கவலை அப்படின்றது கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏன் நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சந்தோஷம் அப்படின்றத அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும், கவலையை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். கவலை நமக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளோட உடலில் பல பிரச்சனைகள் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து கவலை அப்படின்ற ஒரு நிலைக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிடறாங்க. இதனாலே அவங்களுடைய உடலில் பல விதமான விளைவுகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரி. பெண்களுடைய உடல்ல பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய உடல் வந்து அவங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும், சுகாதாரமா பெண்கள் நீங்க இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தினமும் நல்லா தூங்க ஆரம்பிக்கணும், மன அழுத்தம் அப்படின்றது இல்லாம இருக்க ஆரம்பிக்கணும். இது அதிகமா இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுடைய உடல்ல அதிகப்படியான விளைவுகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இது நீங்க அதிகமா கவலைப்படும் போது உங்களுடைய உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும், புதிய எலும்பு செல்கள் இருக்கு இல்லையா, அதை உருவாகிறது அப்படியே வந்து தடுத்தர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்குது. சோ நீங்க மன அழுத்தம் அப்படின்றத ஒண்ணு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடணும். மன அழுத்தம் வரப்போகுது, இல்ல வர ஆரம்பிச்சிருச்சு, இல்ல வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்க பின்பற்ற ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு ஏற்படுது உடல் ரீதியா. இதுல மனசு சேர்ந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு வந்து பெண்களால முடியாது. அதனால மனநிலையை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து அதிக மன அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எலும்புகள் சீக்கிரமா தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்க தூக்கம் இல்லாம இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுடைய எலும்புகளுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வந்து மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து, ஸோ இது வந்து நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கால்சியம் இருக்கு இல்லையா, அது எலும்புக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து தான் தேவையா இருக்கு. இது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கீரைகள்ல தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் முந்திரி, பாதாம், வெண்டைக்காயில அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அதிகமா எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு மெக்னீசியம் குறைபாடும் தீர ஆரம்பிக்கும், கால்சியம் வந்து உங்களுடைய எலும்புகளுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய எலும்புகள் எந்த அளவுக்கு பலமா இருக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க உணவுகளையும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும், தூக்கமும் தேவையா இருக்கு, மன அழுத்தம் இல்லாமலும் இருக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பெண்கள் கண்டிப்பா வந்து சுகாதாரமாவும் இருக்க ஆரம்பிக்க முடியும், அதே மாதிரி நீங்க ஆரோக்கியமாகவும் இருக்க ஆரம்பிக்க முடியும். அதுதான் உங்களுடைய குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கூடிய ஒன்றா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அது ஓகே. ஆனா உங்களை நீங்க முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து அடுத்தடுத்து சரி செய்ய முடியும். அதனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த வித ட்ரீட்மெண்ட் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்திலாம் வந்து அதிகமாக வந்து இந்த ஏஐ எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது, அதையும் தாண்டி சோசியல் மீடியாலாம் நிறைய இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் அதிகமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்காம நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நாமளே வந்து டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அதனால அது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்னைக்கு எலும்புகள் பலமாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், மெக்னீசியம் சத்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு கேரட் வாங்க நேர்களை, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். சோ கண்ணம்மா பகுதி எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தினந்தனமும் அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு நிற்க ஆரம்பிக்கும். ஆனா அது அவங்களுக்கே வந்து சவாலா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு இதெல்லாம் சவால் கிடையாது, இது அன்றாட வேலைதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பெண்களுடைய மனநிலையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாம ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது சவாலாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தினந்தனமும் சவால்களை கடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, அவங்க எப்படி அந்த சவால்களை கடந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் ஒவ்வொரு நாளும் கண்ணம்மா பகுதியில் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே பேச போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தங்களை அதே மாதிரி வந்து பேச போறாங்க. யாரு எங்கிருந்து வந்து பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்,
6: நான் சிவானி, சேலம். மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், மாடலிங் கம்பெனி வச்சிருக்கேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட வந்து மாடலிங் துறையில சக்சஸா இருக்கக்கூடிய சிவானி தான் நம்ம கூட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சிவானி, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையை வந்து சூஸ் பண்ணி அதுக்காக வந்து நீங்க டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அடுத்தடுத்த வாழ்க்கையில முன்னேறதுக்கா இருக்கட்டும், பேசிக்கான ஒரு விஷயம் கத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ஸ்கில் அப்படின்றது ஒன்று அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்கில்ல வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மாடலிங் துறையை சூஸ் பண்ணி அதுல வந்து சக்சஸ் ஆயிட்டீங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி ஏரோஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இந்த துறையில படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இல்ல ஸ்கில் அப்படின்றது ரொம்ப முக்கியமா?
6: எஜுகேஷன் எதுக்கு முக்கியம்னா, நம்ம பண்ற நம்ம கிட்ட வர விஷயம் உண்மையா பொய்யாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு வேணும். ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ஃபீல்ட்லயும் இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்டா வந்து மாடலிங்க்கு வந்து ரெக்கார்டான்னு கேட்டீங்கன்னா மஸ்டா அது கிடையாது. பட் ஸ்டில் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பண்றது கரெக்ட் தானா, நம்ம கிட்ட அப்ரோச் பண்றவங்க கரெக்டா அப்ரோச் பண்றாங்களா? இப்போ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம்னா அதை டாப் டு பாட்டம் நம்ம படிக்கணும். ஸோ அதை படிக்கிறதுக்காக அந்த எஜுகேஷன் ரொம்ப தேவை. அண்ட் அவங்க அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் எல்லாம் இங்க கிடையாது.
5: இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். படிப்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கையில என்னென்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஸ்கில் அப்படின்றது நம்மளுடைய டேலண்டை வெளிக்கொண்டு வருதான், அந்த திறமை அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வாங்க போறோம், நம்மளுடைய கனவு என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா துரத்தி பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு நம்ம கூட சிவானி சொல்லியிருக்காங்க. ஓகே சிவானி, இப்போ மாடலிங் துறைக்கு வரணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த துறைக்கு தேவைப்படுது?
6: ஃபர்ஸ்ட் விஷயம் அதான், லைக் இந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ண தெரியணும். இவன் யாராச்சும் ஒருத்தங்க டக்குன்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அங்கிருந்து அழுகிறது, மனசு சங்கடப்படுறது, லூஸ் பண்றத நினைச்சு கவலையே படக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறுறோமா, நம்ம வந்து தோத்துட்டோம், நம்ம வந்து டைட்டில் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க அந்த இடத்துல ஃபீல் ஆகவே கூடாது. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, அதுவும் ஒரு நமக்கான ஒரு விஷயமா லெசனா எடுத்துட்டு போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்டும் கரேஜும் இருந்துச்சுனாலே போதும், யார் வேணா அதுல சஸ்டெயின் ஆகலாம்.
5: இந்த துறையில வந்து முதல் ஸ்கில்லா என்ன இருக்கு அப்படின்னா விமர்சனங்களை ஏத்துக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ விமர்சனங்கள் அப்படின்றது இந்த துறையில அதிகமா வருது அப்படின்போது அதை வந்து டேக்கிள் பண்ண கத்துக்கணும். அது மூலியமா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஏறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்றத வந்து சிவானி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீங்களே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னப்பா பழைய டயர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: அட அதான்ப்பா, நம்ம வீட்டை சுத்தி பிளாஸ்டிக்கும் டயரும் நிறைய கெடுக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சலாம் நினைக்கிறேன்.
0: அப்பா, டயர் மாதிரி நெகிழி பொருட்களை எரிக்க கூடாதுப்பா, அதுல வர புகை காற்றை மாசுபடுத்தும், உடல் நலத்துக்கு கேடு.
1: அப்ப அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு என்னதான் பண்றது?
0: இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் செய்யற இடத்துக்கு கொடுக்கலாம்ப்பா, அதான் பாதுகாப்பான வழி.
2: டயர் போன்ற நெகிழி பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது, எனவே அதை எரிக்காமல் மாற்று வழியில் ரீசைக்கிள் செய்வதற்கான முயற்சி எடுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
5: லாஸ்ட்டாக வந்து விமர்சனத்தை பற்றி சிவானி அவர்கள் பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சின்ன சின்ன கட்டங்கள் அப்படின்றதையும் தாண்டி ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளோட வாழ்க்கையை மூவ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம், நகர்ந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற நேரத்தில் நம்மளுக்கு விமர்சனம் அப்படின்றது அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அவங்க சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சிவானி இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நிலையம். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடலிங் துறையில சக்சஸா இருக்கக்கூடிய சிவானி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சிவானி, இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு பிசினஸா இருக்கீங்க, மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வளர்ந்து நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நிறைய ட்ரீம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் என்னோட வாழ்க்கையில பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
6: என்னோட லைக் நாட் இன் லைக் CEO அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு என்னோட பர்சனலாக ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கேட்ஸாக இருக்கட்டும் டாக்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபுட் அண்ட் ஷெல்டர்ஸ் இல்லை. ஸோ நிறைய இடத்துல நான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எனக்குன்னு ஒரு இடம் ஓனாக வாங்கி ஒரு குட்டி வீடு ஒன்று கட்டிட்டு பெரிய ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு மெடிசன் ஷெல்டர் இதை கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னோட பெரிய கனவு, லைஃப் டைம் கனவுன்னு கூட வச்சுக்கலாம்.
5: சூப்பர் சூப்பர் சிவானி. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாடலிங் துறையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது. ஆனால் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கு, அடுத்தடுத்து இதுக்காக நான் வந்து உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போது. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே வந்து இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பர் சிவானி, அடுத்தடுத்து நீங்க இந்த பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு நானுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவானி, இப்போ எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது நான் வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல இதெல்லாம் பண்ண போறேன், இதுக்கெல்லாம் நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிளானை சக்சஸ் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
6: ஸோ யா, அப்படி லிமிடேஷன்ஸ் கிடையாது எனக்கு. லைக் ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுன்னா நான் எப்படின்னா ஒன்று வேணும்னா அப்பவே பண்ணிடுவேன். அதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நினச்சோன்னே நெய் குதிரை ஏறணும்னு நினைக்காதெல்லாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் ஒரு டைம் லிமிட்லாம் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளோக்குள்ள முடியுமோ அதுக்குள்ளே நான் பண்ணிடணுங்கிற ஒரு அப்படிதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கேன்.
5: ஓகே ஓகே சிவானி. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ம ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கா, அதை உடனே ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நினச்சா டக்கு நம்ம பண்ணிடணும், அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சவால்கள் வந்தாலும் கடந்து போயிடலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது அப்படின்றத சிவானி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையில் நீங்களும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீம் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இவ்வளோ நேரம் சிவானி எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி சிவானி. நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த லேசா லேசா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா FM நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம். நேர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் FM லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு டெக் குருல ஆரம்பத்துல திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் சாம்சங் மொபைலில் இருந்தது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு அந்த ஃபோன்லேயே இன்பில்ட்டாக நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சூப்பரான செட்டிங் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு விஷயம் இருக்கும். அதில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே உங்களால் தனித்தனியாக வால்பேப்பரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டு வால்பேப்பர் வச்சுக்க முடியும். இங்கே லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தனியாக தொடுறது மூலியமாகவும், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பரை தனியாக தொடுறது மூலியமாகவும் உங்களால் வந்து அதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த அப்ளை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கலர் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு இந்த ஃபோனோட கலர் தீமை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. நிறைய ஃபோனில் வந்து இது கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலையும் இது கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பேலட் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்க இதை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஸ்ரேயா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
1: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: இருக்கே திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர், ஊர், பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து துபாகர் உங்ககிட்ட டெக்குரு நிகழ்ச்சி இடத்துல சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான குட்டியான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த குட்டியான ஸ்மார்ட் கேஜெட்டை நீங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு குட்டி, ஆனா இதோட பவரோ பயங்கர கெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் கேஜெட் என்ன அப்படின்னு கேட்டலாமா? இந்த ஸ்மார்ட் கேஜெட் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், சின்னதா இருக்கக்கூடிய காம்பாக்டான டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அது. இதோட பெயர் வந்து ஜெப்ரானிக்ஸ் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 4 வாட்டுக்கு இருக்கு. 4 வாட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை தப்பாக இடம் போட்டுறாதீங்க. இதில் எக்கச்சக்கமான சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி முன்னாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்து நீங்கள் சட்டை காலரில் மாட்டிக்க முடியும், இல்லை சட்டையில் எங்கேயாவது மாட்டிக்க முடியும், இல்லை இந்த மைக்கில் இருக்குல்ல ஒயர்லெஸ் மைக் அதில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பந்து சைஸில் தான் இருக்கும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னாலே இதோட பவர் எந்த அளவுக்கு பேட்டரி நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதுலேயே பில்ட்இன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே மைக்கும் கொடுத்துருக்காங்க. மைக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்கள் மொபைலோட நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே வர கால், மொபைலுக்கு வர காலை நீங்கள் இந்த ஸ்பீக்கர்லேருந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தண்ணி துளிகள் பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. நீங்கள் பைக்குள்ளேயோ இல்லை பேக்கெட்டுக்குள்ளேயோ போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸோடு வருது. டைப் சி போல்ட் யூஸ் பண்ணி அந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும். இந்த சைடில் வர பட்டன்ஸ் வந்து வால்யூம் அப்பு டவுனு ப்ளே அண்ட் பாஸ் பட்டன். வழக்கமாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட தற்போதைய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 1299 ரூபாயாக இருக்குது. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் யூனிக்கான ஒரு கேஜெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு.

0: நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு.

0: அதே நம்பர் தான் 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து டெக்குரோ நிகழ்ச்சியில அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டெக்குரோ நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரணீஷ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டர். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து இருக்க சந்தேகங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரணீஷ்.
1: பிரணீஷ், இதுக்கு முன்னாடி வந்த டெக்குரு நிகழ்ச்சியில் கூட நீங்கள் ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமாக சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் வந்து அப்டேட்டட் ஆகும். உங்கள் ஃபோனை யாராவது ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் பிரணேஷ், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சாஃப்ட்வேரை அப்டேட்டே பண்ணுறதில்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அப்டேட் பண்ணுறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ப்ளே ஸ்டோரில் ஆட்டோ அப்டேட்னு ஒன்று இருக்குது, அது கொடுத்தோம்னா எல்லா ஆப்புமே அப்டேட் ஆகிறதுனால டேட்டா சீக்கிரமாக காலி ஆகிடுது அப்படிங்கிறதுனால அவர் அப்டேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு, எந்த ஆப்பையுமே அப்டேட் பண்ணுறதில்லை, இன்க்ளூடிங் அந்த மொபைலோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணுறதில்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பையுமே ஒட்டுக்காக அப்டேட் பண்ணலைனாலும் ஒரு ஒரு ஆப்பாக தனித்தனியாக கூட அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, எந்த ஒரு ஆப்பையுமே எப்பயுமே அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால நம்ம மொபைலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? இந்த எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அப்டேட் பண்ணாமல் வைக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா?
2: கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக அது ப்ராப்ளமாக தான் வரும். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், வீட்டில் முன்னாடி கதவை சாத்திட்டு பின்னாடி கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வந்து இது இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அப்படி தான் சொல்லலாம், முன்னாடி கதவை மட்டும் சாத்திட்டு பின்னாடி கதவை மட்டமலாக நிற்க வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் இது. ஏன்னா வந்து ஓல்டர் வெர்ஷன்ஸா இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும், ஏன்னா ஹேக்கர்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ அதனால செக்யூரிட்டி பேட்சோ இல்லை அப்டேட்டோ வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க, வந்து என்னோட இது என்னன்னா, கண்டிப்பாக அவங்க தலுப்பு பட்டுட்டு பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஈஸியாக நம்மளோட இதை வந்து சாஃப்ட்வேர் வந்து பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது சேஃப் கிடையாது. நம்மளோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட டேட்டா வந்து சேஃபாக இருக்காருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆப் வந்து ஆட்டோ அப்டேட்டோ ஃபர் மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது உங்களோட ஃபோன்ஸை வந்து அப்டேட்டடாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி பிரணேஷ், சூப்பராக சொன்னீங்க. அதாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது அப்டேட் பண்ணுங்கள், ரெகுலராக அப்டேட் பண்ணலனா கூட மாதத்துக்கு ஒரு முறையாவது அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் அப்டேட் ஆகும், அப்போ தான் உங்கள் ஃபோனு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆப்புக்குன்னு ஏதோ ஒரு குட்டி பக் இருக்கும், அந்த பக்னால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹேக்கர்ஸ் வந்து அந்த பக்கை கண்டுபிடிச்சி அது மூலியமாக வந்து உங்கள் சாஃப்ட்வேர்ஸையோ இல்லை உங்கள் ஃபோனையோ ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பக்கெல்லாம் வந்து அடுத்த அப்டேட்டில் தான் சரி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் வருது உங்கள் மொபைலுக்கோ இல்லை உங்கள் ஆப்புக்கோ அப்டேட் வருது அப்படின்னா, தயவு செஞ்சு அதை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அப்டேட் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் விடுறதுனால நிறையா பிரச்சனைகள் உங்கள் ஃபோனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க மக்களே. ஏதோ ஒரு ஆப் அப்டேட் வருது அப்படின்னா கூட ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணினா கூட மாதத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு ஆப்பாக கூட அப்டேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையன் கூட உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மலர் கண்காட்சிக்கு செல்லும் பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பீர். இயற்கை அழகை ரசிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த அற்புதமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை பற்றினது தான். இந்த மொபைல் ஃபோனோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எந்த மொபைல் ஃபோனோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாம்சங் மொபைலை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்களே ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து எந்த இதை பற்றி மெயின்டைன் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களோட பேட்டரி மெயின்டெனன்ஸ் பற்றி தான். இப்போ நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபிக்ஸ் நவ் அப்படிங்கிற கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஆப்ஸ்லாம் இதுவே வந்து கண்டுபிடிச்சி எந்த ஆப் வந்து அதிகமான பேட்டரி எடுக்குதோ அந்த ஆப் வந்து அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்லீப் மோடில் போட்டுரும், இல்லைன்னா வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லும், இல்லைனா நீங்கள் எனக்கு அந்த ஆப் வேணும்பா அப்படின்னா ஸ்கிப்பும் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேட்டரி தொட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த ஆப் வந்து அதிக பேட்டரி எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு சார்ட் மாதிரி கிராஃப் மாதிரி போட்டு காட்டும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த மொபைலில் இந்த ஆப் தான் அதிகமாக பேட்டரி எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டாகவே வரும். நீங்கள் வந்து இந்த போன ஒரு வாரத்துக்கான ரிப்போர்ட்டையும் உங்களால் பார்த்துக்க முடியும். என்னென்ன ஆப் வந்து எந்தெந்த டைமில் அதிகமாக எடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். எவ்வளோ நேரம் அது வந்து ஸ்க்ரீன் டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக குறையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ அந்த டிப்பும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபோனோட பேட்டரியை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க, அதுலேயும் முக்கியமாக கேலக்ஸி அந்த மாதிரி மாடல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன் இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாருன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பருவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த குழந்தை பருவம், அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் இருப்போம்ல அந்த ஒரு பருவம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது எந்தெந்த விஷயத்தை பார்த்து பயங்கரமாக பயந்தீங்க? இப்போ என்னையெல்லாம் அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே போடலாம், என் உயரத்துக்கு ஒரு லிஸ்ட்டே போடலாம். அந்த மாதிரி நிறைய

நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்குமே வந்துட்டு இனிய பக்ரீத் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம சேலம்ல ஒரு சில நாட்களாக கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நைட்ல மட்டும் வர நிலா மாதிரி நைட்ல மட்டுமே அங்கங்கே மழைலாம் பேஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிலையில வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நைட் டைம்ல வெளியெல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அதே மாதிரி மழையும் வந்துட்டு ஈவினிங் டைம்லேயும் அதிகமாக பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து போங்க. இதுக்கும் எச்சரிக்கையாக ரெயின் கோட்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஹெல்மெட்டும் வந்து எதுக்கும் கேரியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நமக்கே வந்து தெரியும், ஏற்காட்டில் 49வது ஃப்ளவர் ஷோ வந்துட்டு பயங்கர சீரு சிறப்பமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில் ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஏற்காடு ஃப்ளவர் ஷோக்காகவே ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த பஸ்ஸஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 மேலே பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏற்காடு ஃப்ளவர் ஷோவை பார்க்கறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்காடு ஃப்ளவர் ஷோலாம் வந்து போயிட்டு அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசா இருக்கும் போது நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயந்தீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி, தாதகா பாட்டிலிருந்து கால் பண்ணி சின்ன வயசா, அதாவது அவங்க சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா அழகா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நான் உங்ககிட்டயுமே வந்து சொல்லினேன். அவங்க அந்த 7வது, அந்த ஐ மீன் 7 வயசு இல்லைன்னா 8 வயசா இருக்கும் போது அந்த அம்மன் கோவில் திருவிழாலாம் வேஷம் போட்டு வந்து ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்கும். அந்த ஒரு சின்ன வயசுல நிறைய பேர் பயங்கரமாக வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க, அதெல்லாம் நான் வந்து பார்த்து பயந்துட்டு கதவுக்கு பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாரராக நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அந்த ஹாரர் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி ருக்மணி பாட்டி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது எனக்குமே வந்துட்டு இந்த ஹாரர் பேய் படங்கள்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டில் தனியாக வந்து நடக்கக்கூட மாட்டேன். வெளியே போகணும் அப்படின்னா கூட வந்துட்டு வீட்டில் யாராவது துணை கூட்டிகிட்டு தான் வந்து போவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பயம்லாம் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சின்ன வயசாக இருக்கும் போது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்தீங்க அப்படின்றதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து நிறைய லவ்வர்ஸாக வந்திருப்பாங்க. குறிப்பாக அந்த ட்ராவல் லவ்வர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிறைய ட்ராவல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ண ஆசைப்படுவாங்க. இப்போது பைக் லவ்வர்ஸ் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய பைக் பிடிச்சிருந்தாலும் காமனாக எல்லாருக்கும் பார்த்து பிடிச்ச ஒரு பைக் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இந்த பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ், பைக் லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டை சொல்ல போகிறேன். இந்தியாவில் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாடல் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் 350. இந்த மாடல் பைக்கை லான்ச் வந்து பண்ணிட்டாங்க இந்தியாவில். இதோட ஆரம்பம் விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3.65 லட்சமாக அதோட ஆரம்பம் விலை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பைக்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது சின்ன வயசில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்தீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் பார்த்து பயங்கரமாக பயந்துருப்பீங்களா? ஸோ அதை பற்றி என்னென்ன அப்படின்றத என்கிட்டயும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். இப்போது நார்மலாக மனுஷங்க தான் தனக்கு பிடிச்ச பாட்டை அவங்க வந்து கேட்பாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூனைக்குட்டி தனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டிருக்கு. அதனாலேயே அவர் அந்த பூனைக்குட்டி செம வைரலாகி நம்ம ஷோக்கே கண்டென்ட்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது நமக்கே வந்து தெரியும் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டெலாம் வந்து கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சாங்ஸ் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் வேர்ல்டு நீங்கள் ஓட் பண்ணும்பொழுது அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்கல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு தனி மோட்டிவேஷனலாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: நாம் இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்லாம் பேசணும். இப்போ அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாருங்க. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கா நம்ம கோகுல் பிரதர் இருக்கார்ல, அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ,

0: ஒரு ஷூட்டுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அண்ட் வந்து ஒரு அந்த பேசுகிறவங்களோட அவங்க பேசுகிற கிளிப்பிங் அண்ட் தென் அவுட்ரோ. ஸோ இதுதான் பேட்டர்ன் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு டைம் எங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வீடியோ அப்படின்னு போயிட்டா மேக்ஸிமம் ஒரு 1 hour டைமுக்குள்ளே நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடுறோம். ட்ராவலுக்கு ஒரு 15 minutes வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாங்கள் டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சரி இந்த டைமுக்குள்ளே போகிறோம், இந்த டைமுக்குள்ளே வரோம், நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் இருந்ததுனால எங்களால் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது பிரதர்.
1: சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ நம்ம கோகுல் பிரதர் மாதிரி டைமை நீங்கள் ப்ரீ பிளான்டாக ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன் பிரதர். அதே மாதிரி கண்டென்ட் மேக்கிங்கில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்தது, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தது?
0: கண்டென்ட் மேக்கிங்கை பொறுத்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து ஒரு ஒரு சைட்லேருந்தும் வரும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்ற அந்த கண்டென்ட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அதை வந்து வேறு யாராவது வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த கண்டென்ட்டில் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் பண்ணியிருப்பாங்க, உங்களோட வியூஸை ரெஃபரன்ஸாக பார்த்து அண்ட் தென் அதிலிருந்து புதுசாக என்னத்தை கொண்டு வந்தால் நமக்கு வந்து வியூஸ் எடுக்க முடியும், எந்த கண்டென்ட் போட்டால் கேட்சியாக இருக்கும் அண்ட் வந்து அவங்களுக்கும் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, நம்ம சைடும் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ண முடியுமோ நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு போய் கண்டென்ட்டை வெளில கொடுக்குறோம் பிரதர் அவுட்புட்டாக.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர். இப்போது கம்பேர் பண்ணி ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து போடுவோம், நம்ம காம்படிட்டர் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, அதில் ஆடியன்ஸோட எங்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நாம் ஒரு டிராஃப்டர் ரெடி பண்ணி நாம் ஒரு கண்டென்ட்டை த்ரோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேசன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோகுல் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கவி ஏற்காட்டுல பிளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான கோகுல் பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம பேஜ் எப்படி க்ரோ பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டிப்ஸும் வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு பெருசான ஃபியர் இருக்குமோ இல்லையோ, அந்த க்ரௌட் ஃபியர், பப்ளிக்கில் பார்த்து அங்கே வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியர் கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரியான க்ரௌட் ஃபியர், கேமரா ஃபியர்லாம் இருந்ததா? அது எப்படி இருந்தது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க?
4: கண்டிப்பாக பிரதர், ஸ்டார்டிங்லேருந்தே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்லும் எனக்கு ஒரு மாதிரி வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள எண்ட் ஆஃப் த டே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து கேமரா வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றபோது நம்மளுக்கு பார்க்க தான் தோணும் யாராக இருந்தாலுமே. ஸோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஒரு மொமெண்ட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து பப்ளிக் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு பின்னாடி பப்ளிக் நடந்து போகிற மாதிரி ஒரு அதாவது ஒரு லொக்கேஷன், அவங்க என்ன நேருக்கு நேரம் நான் அவங்களை எனக்கு அவங்களுக்கும் ஐ கான்டாக்ட் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு நான் இன்றைக்குமே அதாவது ஷார்ட் வச்சு நான் வீடியோ மேக் பண்ண மாட்டேன். ஒன்று எனக்கு அவங்க பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க போகிறது வர்றது அவங்க பார்க்குறது எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ நான் கேமரா பார்த்து டேர் நார்மலாக பேசிடுவேன். ஸோ எனக்கு எப்போ கேமரா ஃபியர் வரும் அப்படின்னா ஒருத்தவங்க நின்று என்னை பார்க்குறத நான் பார்த்துட்டேன், அவங்க என்னை பார்க்குறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஃபியர் வரும்.
3: ஓகே பிரதர்,
4: அது ஸ்டில் நோ எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது.
3: புரியுது புரியுது பிரதர். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த க்ரௌட் ஃபியர். அதுக்கு எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ரெகுலராக வீடியோஸ்லாம் எடுத்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரௌடில் போயிட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண போனால் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுல் பிரதர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் எப்பயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாருங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறோம். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். ராஜாராமன் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த எல் டர்ன் வந்தது. அதில் திரும்பும்போது எதிரில் அந்த பார்க்கு, அதை பார்த்த உடனே அவனுக்குள்ள பழைய நினைவுகள், ஒரு உற்சாகம். இப்போ விட கொஞ்சம் இன்னும் இளைஞனாக இருந்த காலம், அந்த பார்க்கில் உட்காந்துட்டு விஜய் கூட பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது.

எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், அவங்க அப்பா அதெல்லாம் செய்வாரா அப்படின்னு கேட்டான். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒருத்தர் நம்மளை நம்பி சொல்கிற விஷயங்களை இன்னொருத்தர்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறது நியாயம் கிடையாது, அதனால் நான் மேம்போக்காக தான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் அப்படி ஆழமான பதிலாம் தர முடியாது, அது அவங்களோட பர்சனல், அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, இதை போய் நான் அங்கே சொல்ல முடியுமா? மேம்போக்காக சொல்லலாம். இப்படி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி இப்படி திருப்பி சொல்ல முடியுமா? அது உங்கள் பர்சனல் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ அவங்கெல்லாம் உனக்கு பர்சனலான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா என்னை போலவே? ஆமாம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு விஜி சொல்லுவாள். அப்படி விஜி சொன்னாலும், எல்லாரும் போல தான் நீ அப்படின்னு சொன்னாலும், இவனோட மட்டும்தான் நெருங்கி பழகுவா, மற்றவங்களோட ஒரு அளவுக்கு தான். அது இவனுக்கு பொறாமையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படிலாம் சொல்கிறது. நீ எப்படி அவங்ககிட்ட பேசலாம், அது கேட்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி, நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோபலட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சி செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: ஆனா ராஜாராமன் வந்து அது கேட்கவே மாட்டான்.
6: அவங்க காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. விஜய் ஒரு வெளியூர்ல வேலை பார்க்கறா. வாரம் ஒரு தரம் அல்லது 2 நாளைக்கு 1 தரம் அது மாதிரி நேரம் கிடைக்கும் போது வந்துட்டு போறதோட சரி. ராஜாராமன் பொறுத்த வரைக்கும் வீட்டில இருந்து டெய்லி போயிட்டு வர மாதிரியான வேலை தான். வீட்டுக்கு வந்தான். விஜய் வீட்டில் இல்லை, இப்போ வெளியில. இந்த வாரம் வரணும். அவங்க பாப்பா குழந்த ஒருத்தி இருக்கா, அவங்க வந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்படியே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அம்மாவை பார்க்குறான். அம்மா எப்பவும் போல சிரிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஆரம்பத்திலே தொலைச்சாச்சு. எந்த சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எப்போவும் எதையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தான் அப்படியே இருப்பாங்க. எது ஒன்றுக்கும் சிரிக்கிறது இல்லை. அதாவது அவங்க சிரிப்பு போய் பல வருஷங்கள் ஆச்சு. ஆரம்ப காலத்திலேயே இல்லை. குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே சிரிப்புங்கிறது முகத்தில் கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமைகள், டார்ச்சர். ஆனால் அம்மா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறத பார்த்துருக்குறான். அவர் திட்டுறது, அடிக்கிறது, அது மாதிரியெல்லாம். இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒருவேளை அம்மாவுக்கு அது பெரிய விஷயமா இல்லையோ, அல்லது அதுதான் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களோ. நம்ம பார்க்கும்போது கொடூரமாக இருந்த விஷயம், அவங்க எப்படி அதை எதிர்க்காம அல்லது அவரை விட்டுட்டு போகாம எப்படி அவரோடையே இருந்தாகணும் அப்படின்னு அவங்களால முடிஞ்சது. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு பழகிருச்சா, அல்லது அது அவங்க வந்து அதை பெருசுபடுத்திக்கலையா, இல்லை அது அவங்க ஒருவேளை விரும்பினாங்களா அப்படின்லாம் பல விதமாக நினச்சிக்குவான். குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தான் ராஜாராம். குழந்தை அவங்க பாட்டிக்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடு பாட்டி அப்படின்னு சொன்னது. இல்லை இல்லை, நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தான். நீ ஒரு பூ வச்சுக்குவே அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மா பூ வச்சு இன்றைக்கி 5 வருஷம் ஆகுது, வைக்கிறது இல்லை. அப்பா இறந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வைக்கிற வேலையே இல்லை. ஆனால் அம்மா கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டா தான் என்ன அப்படின்னு இவனுக்கு தோணும். ஏன்னா ஆரம்ப நாட்களில் அப்படி விரும்பி விரும்பி அந்த பூவை அவங்க வைப்பாங்க. எங்கே போனாலும் பூ தான் அவங்க முதல்ல வாங்குறது. அப்படி பார்த்துருக்கான். இப்போ அந்த பூ வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இதில் என்ன இருக்குது, வச்சுக்கலாம், நம்ம பிடிச்ச விஷயம் தானே அப்படின்னு நினைப்பான்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
6: கதை நேரம்
7: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
8: ஆனா அவங்க ஒரு பழமைவாதி மாதிரி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. புரட்சிகரமான பெண் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் அதிகம். அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வந்ததே அதான் இருக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் எதுலேயும் ஒரு சுத்தத்தை பார்க்கக்கூடிய ஆள். அவரு அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாரு. இவங்க வந்து அவரை பார்த்து ஏதாவது முகம் சொல்லிச்சாங்களோ என்னவோ, அதனாலேயே அவருக்கு இவங்களை பிடிக்காம போயிடுச்சா, அல்லது இவங்களை ஒரு டார்ச்சர் பண்ணி பிடிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாரா, அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரா, அது தெரியல. அவங்க அப்பா ராஜாராமன் குழந்தையா இருக்கும்போது நிறைய தினம் முத்தம் கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் ஒரு வாசனை வரும், அது அப்பாவோட வாசனை அப்படின்னு அவன் மனசில் இருந்தது. வளர வளர அது அப்பாவோட வாசனை இல்லை, அது வந்து ரம்மோட வாசனை, அது மது அப்படின்னு அப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அவர் எப்போல்லாம் முத்தம் கொடுக்குறாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக அந்த வாசம் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவர் குடிக்காத நாள் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அம்மா ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்களாக இருந்தது அவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு போல். அதனால தான் அவர் தன்னை மேலும் அசிங்கம் பண்ணிக்கணும், அசுத்தமாக்கிக்கணும் அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு இவன் நினச்சிப்பான். அது உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது கணவன் மனைவிக்குள்ள சுகாதாரம் சுத்தம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா அது ஒரு இடைவெளியைத்தானே ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு எப்பவும் சுத்தமாக இருக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு அப்படி இருக்காது. ஒரு பழக்க வழக்கம்தான். ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்த சுத்த பத்தத்தை அடிப்படையாக வச்சு வராது. எதையுமே அப்படி மனசார ஏற்றுக்கிறதுல தானே இருக்குது தாம்பத்தியம், கணவன் மனைவி உறவுங்கிறது. அவங்க அதை ஏற்றுக்காம அதை சொல்லலைன்னா கூட அவங்க அவங்களுக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வர அதுக்கு மேலே தான் அவருடைய அந்த வெறுப்பு அடிதடி அந்த குடி அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ அவன் ராஜாராம் புரிஞ்சிக்க முடியுது. அம்மா கொஞ்சம் அவரோட இணக்கமாக இருந்திருக்கலாம், அவங்க சண்டை போடுற ஆள் இல்லை, முகம் சுளிக்காம இருந்திருக்கலாம். அவர் முழு மனசாக ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தா ஒருவேளை அவர் இப்படியெல்லாம் ஆயிருக்க மாட்டாரோ அப்படின்னு கூட இப்போலாம் கொஞ்சம் அப்பா மேலே பரிதாபம் வர்றது உண்டு. அப்போ இளம் வயசில் வந்து அவரை போல குடும்பக்காரன் உலகத்தில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறதா அவருடைய கருத்து. ஆனால் இப்போ வளர வளர இவர் வாழும்போது சில ஞானங்கள் பிறக்குது.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம். வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: அதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்னன்னா, இவங்க விஜய்க்கும் இவனுக்கும் நடுவில் நடக்கிற சில வாக்குவாதங்கள் எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு உலகம் புரியலை, சொல்கிறது எதையும் டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரியல, அப்படியெல்லாம் சொல்லும்போது, அதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரியல, நீ பொருத்தமில்லாத ஆள், நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நீ இல்லை, அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கோபம் வருது இல்லையா, அதுதான் அப்பாவுக்கும் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு இவன் வாழும்போது அவனுக்கு புரியுது. சொல்லப்போனால் எல்லாமே குழந்தைங்க தானே. அம்மா வந்து அவருக்கு குழந்தையாகவே வாழ்ந்துட்டாங்க, அதாவது அடித்தாலும் திட்டினாலும் எதுவும் எதிர்த்து பேசாத ஒரு ஆளாக இருந்துட்டாங்க. இவன் அம்மாவுக்கு குழந்தை, இப்போ அவங்க பொண்ணு இவருக்கு குழந்தை. ஸோ இப்படி எல்லாருமே வயது எவ்வளோதான் போனாலும் யாருக்கோ ஒருத்தர் குழந்தையாக தானே இருக்கும். அப்போது நம்ம என்ன மிகச்சரியாக இருந்துட போகிறோம்? குழந்தைய பொறுத்துக்கிற மனநிலை தானே மனிதனுக்கு எப்போவுமே. அப்படிங்கும்போது நமக்கு நெருக்கமானவர்களை ஒரு குழந்தையாக நினச்சி பொறுத்துட்டு போயிருக்கலாம், அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதை ஒரு வெறுப்பாகவோ அல்லது அது காட்டிக்கலைன்னா கூட வார்த்தைகளால் ஏதாவது எங்கேயாவது நாம் சுட்டி காட்டிட்டோம்னா அது பெரிய விஷயம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் உன்னை மாற்றிக்கோ, நீ இப்படி இருந்தால் எப்படி, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான இதை நாம் சொல்லும்போது அது சரி சரி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கு சொன்னால் கூட அல்லது சரி பண்ண அவங்க முயற்சி பண்ணால் கூட நம்மளை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். டீச்சரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டே எதுனா, அம்மா தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். அம்மா கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிட்டு டம்ளர் கீழே வச்சான். அப்போ அவனுக்கு இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பாவுக்கு அவங்க அம்மா கொண்டு வந்து இப்படி தண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்பாவோட அப்பாவுக்கு அவரோட அம்மா இப்படி கொண்டாந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எவர் சில்வர் டம்ளராக இருக்காது, அன்னைக்கெல்லாம் அந்த பித்தளை செம்பு அது மாதிரி இருக்கும். காலங்கள் மாறுது, பாத்திரங்கள் மாறுது, ஆனால் அந்த வழக்கம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிலையிலையும் நாம் அவங்களுக்கு குழந்தையாகவே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். பொண்ணு விளையாட போயிட்டான், வெளியில் பிள்ளைங்க வந்தாங்கன்ட்டு அப்படி சேர்ந்து விளையாட போயிட்டான். அம்மா சமையல் அறையில் எப்பயாவது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஓயாமல் ஏதாவது ஒன்று, இந்த ஓய்வு எடுக்கிறதுங்கிறது இல்லை.

아닌지 보라 말라. 옛날 손나 엘라름에 골라 싫다는 다니 엘라 힙 반나 나는 다니 반나

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவ்வளவா ஒத்து போறதில்ல. அவங்களுடைய எண்ணங்கள் வேறு, விஜயோட எண்ணங்கள் வேறு, கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஒரு காலையில 7 மணிக்கு கூட விஜய் எழுந்திருப்பான், ஆனா அவங்க அம்மா 5 மணிக்கெல்லாம் தான் எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது சொல்லும்போது அம்மா கம்முன்னு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் இவனுக்கு தோணும். அவங்க கருத்து சொல்கிறாங்க, நேரமாக எழுந்திருக்க சொல்கிறாங்கங்கிறத கூட இவன் எரிச்சலாக தான் பார்ப்பான். ஏன்னா அதை சரி பண்ண முடியாது, நேரமாக எழுந்துரு அப்படின்னு இவனால் சொல்ல முடியாது. அப்படி எழுந்திருக்க வச்சிட்டாலும் அது ஒரு கோபமாக தான் இருக்கும். அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு முரணை ஏற்படுத்தும், ஒரு சச்சரவுகளை வேறு விதமாக ஏற்படுத்தும். அதனால் அவள் போக்கில் விட்டுற வேண்டியது தானே, அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அம்மா மேலே தான் கோவப்படுவான். ஆனால் அம்மா மேலே பெரிய மரியாதை உண்டு. எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி நம்மளை ஆளாக்கி இந்த நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற அம்மா, ஒரு மனைவிக்காக நம்ம அவங்கள சரி பண்ணி போக சொல்கிற நிலைமையில் இருக்கிறோம். அவங்களுக்காக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பும் கொடுக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு அப்படியே பார்த்தோம். அம்மா சமையலறையில் வேலை செஞ்சுட்டு தாங்க எழுந்து போனான். போயிட்டு அம்மா அப்படின்னா என்னடா அப்படின்னாங்க. அவன் போய் இருக கட்டி பிடிச்சிக்கிட்டான், அது என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க அம்மாவும் என்னடா அப்படின்னு கேட்கல, ஒன்றும் கேட்கல. அவனை முதுவை மட்டும் தட்டி கொடுத்தாங்க. மறுபடியும் குழந்தையா ஆகிட்டா பரவாயில்ல அப்படின்னு அவன் மனசுக்கு தோணுச்சு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. முதலில் இரவு வரும் என்ற இந்த சிறுகதை மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், ஒவ்வொருத்தரோட செயல்பாட்டுக்கும் ஒரு காரணம், அது மோசமான செயல்பாடாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு காரணம். அது நம்முடைய இளம் வயதில் பார்க்கும்போது காரணம் வேறு மாதிரி தெரியும், நாம் அவங்க வயசில் வாழும்போது அந்த காரணம் வேறு மாதிரி தெரியும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா அந்தந்த காலகட்டத்தில் தான் தெரியும், இளம் வயதிலே எல்லாம் புரிஞ்சிடாது, முதுமையில் தான் சில விஷயங்கள் புரியும். அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா நாம் அந்த நிலையில் என்ன வாழலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நம்மளுக்கு தெரியல, அதனால் அதில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம குறை சொல்ல முடியாது. சொன்னாலும் அது பக்குவம் இல்லாத ஒரு பேச்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

97.8 ஷக்கலக்க குட்டீஸ். ஒரு நாள் அது வந்து சாப்பாடை தேடி அந்த காட்டை சுற்றி போகும்போது வழியில் வந்து ஒரு தங்க நாணயம் ஒன்று பார்த்துச்சு. அதை பார்த்த உடனே முயலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த தங்க நாணயம்

0: உங்களுதா, நான் காட்டில் இதை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போது தாத்தா வந்து என்ன சொன்னாருன்னா, இது என்னோடது தான், நான் காட்டுக்கு பழங்களை பறிக்கிறதுக்கு வரும்போது என்னோட நாணயங்கள் தொலைஞ்சு போச்சு, ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன், இன்னும் ஒரு நாணயம் காணணும் தான், நான் காட்டு பக்கமாக வந்தேன், பரவாயில்ல அது இப்போ கிடச்சிருச்சு, இது எனக்கு தருவியா அப்படின்னு அந்த முயலை பார்த்து தாத்தா கேட்டார். உடனே அந்த முயல் என்ன சொன்னிச்சுன்னா, இது கண்டிப்பாக உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இது எந்த பயனும் கொடுக்காது, ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். நமக்கு அது பயனளிக்கலை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: ஐஸ்வர்யா.
0: ஐஸ்வர்யா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? LKG. கியூட்டா பேசுறீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
1: விஜி மிஸ்.
0: ஸ்கூல்ல விஜி மிஸ். சரி, அப்ப வீட்ல யார ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
1: டாடி.
0: டாடி, டாடி தான் ரொம்ப பிடிக்குமா? டாடி சாக்லேட்லாம் வாங்கி தருவாரா?
1: ஆமா.
0: சூப்பர். சரி, எங்க எங்கெல்லாம் வெளியில கூட்டிட்டு போவாரு டாடி? பீச்சுக்கா? சேலத்துல எங்க ஐஸ்வர்யா பீச் இருக்கு சொல்லுங்களேன், நானும் போய் பாத்துட்டு வரேன். எங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஐஸ்வர்யா கூட பேசலாம். மெயினாக சேலத்தில் பீச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் ஐஸ்வர்யா கிட்ட கேட்டேன் ஆகணும். ஸோ எல்லாருமே ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல்.

0: கண்புரை அறுவை சிகிச்சை.
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
0: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: ஹிமாலய எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
1: மௌலானா ஹாஃபில் காரி நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூருல் இஸ்லாம் அரபி கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய ஒரு வரலாறு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 86 வயது அடைந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண் குழந்தை பிறந்த பொழுது அதை குர்பானை கொடுப்பேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானை கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானை கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆடை குர்பானை கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மத்த மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஐஸ்வர்யா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா நம்ம ஐஸ்வர்யா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா மருத்துவர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு அதிகபட்சமான டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ நம்மளாவது அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், ஆனால் குழந்தைங்க வந்து பெரும்பாலும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, நம்மளா வற்புறுத்தி குடிக்க வச்சாதான் உண்டு. இது வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் சார்? இதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் சார்?
4: செரிமான கோளாறு காரணமாக லூஸ் மோஷன் போகிறாங்க, அப்படி இல்லைன்னா வாமிட் பண்ணுறாங்க, ஃபீவர் ரிலேட்டடாக ரொம்ப எக்ஸஸ் ஃபீவர்னால ரொம்ப டயர்னால அவங்களால ஆதாரம் எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரஸ் ரிகேஷன் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மர் டைமில் நீங்கள் எடுத்துக்கலன்னா ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இளநீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் அப்படின்னும் போது ஓவரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல். ஸோ ஆப்வியஸ்லாம் குழந்தைங்க வெளியே போகிறாங்க விளையாடுறாங்க அப்படின்னும் போது அந்த டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ண நீங்கள் எடுத்துக்கலாம், பட் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கலாமானா நாட் நெசசரி.
3: தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக ஜவஹர் சார் சொன்ன மாதிரியே இந்த செரிமான கோளாறு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த ஓஆர்எஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் டேர்மில் ஓஆர்எஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு நேச்சுரலாக நம்ம வந்து ரெமிடிஸ் வேணும் அப்படின்னா இளநீ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டில் எது குழந்தைங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. நம்ம நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சோனா எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு விடலாம். எந்த நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம்மோட 9787-707-8 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சோனா எஃப்எம்மோட அதே நம்பருக்கு மெசேஜ் மூலமாகவோ இல்லை கால் பண்ணியோ பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிடுங்க. அண்டு தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ் 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஐஸ்வர்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஐஸ்வர்யா கூட பேசிடலாமா? ஐஸ்வர்யா, டேடி வந்து உங்களை வெளியிலலாம் கூட்டிட்டு போவாங்க, முக்கியமா பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன எனக்கு வந்து சரியா புரியவே இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், எங்க கூட்டிட்டு போவார் டேடி?
8: வீட்டுக்குன்னா
7: நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, ஆனா எனக்கு தான் பீச்சுக்குன்னு கேட்டுருச்சு. நானே யோசிச்சேன், எங்கடா சேலத்துல ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் பீச் இருக்கா அப்படின்னு. சரி ஓகே, இப்பதான் எனக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்கு. டேடி வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. சரி ஓகே. சரி, டேடியை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் என்ன ஐஸ்வர்யாக்கு?
8: தோசை.
7: சரி ஓகே, தோசை வந்து ஒரு யூனிவர்சல் ஃபுட், எல்லாருக்குமே தோசை வந்து ரொம்ப பிடிக்குதுப்பா, என்ன கூட சேர்த்து. சரி, மம்மி வந்து ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுவாங்க?
8: தோசை.
7: ஸ்கூலுக்கும் தோசை தானா? இதுல இருந்தே தெரியுது ஐஸ்வர்யா வந்து ஒரு பெரிய தோசை ஃபேன் அப்படின்னு சொல்லி. மம்மி வந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் தோசை சுட்டு கொடுத்தாலும் ஐஸ்வர்யா வந்து கம்முன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க போல. சரி ஓகே, உங்களுக்கு என்ன கலர் ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும்? ரெட். ரெட் கலர்ல டிரஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஓகே, ரெட் கலர்ல உங்க ஃபேவரட் கலர்ல டிரஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அக்கா, தங்கச்சி, தம்பி, இந்த மாதிரி யாரா இருக்காங்களா?
8: இருக்காங்க.
7: யாரு? அவங்க பேர்
8: என்ன?
7: அவங்க பேரும் ஐஸ்வர்யாவா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்வர்யா நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, போதும் போதும், இதுக்கு மேல கலாய்க்காதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ரைம்ஸு, ஏபிசிடி அதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுல ஏதோ ஒன்று அக்காக்காக
8: சொல்லுங்களேன்.
7: என்ன ஒரு கனெக்டிவிட்டி இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஓகே பாய். அண்ட் அதே மாதிரி இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிபிலாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஹெல்த் பெனிஃபிட்டோட கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு பாட்டு இல்லை ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏ அனு, ஏற்காடு பிளவர் ஷோ போகணும், டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
4: என்னமா வேணும்?
3: இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போடு பாக்கலாம்.
4: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும், அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
3: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
5: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஓட்ஸ் ஒரு கப்பு, வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும், தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி எடுத்துக்கணும், கேரட் 1/2 கப்பு, பட்டாணி 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 2 கப்பு. இந்த ஓட்ஸ் உப்புமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இப்போது இதை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடாயில் ஓட்ஸை 2 நிமிஷம் லேசாக வறுத்து எடுத்து வச்சிடணும். எப்பயுமே நம்ம ரவையை வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் வறுத்து எடுத்து வச்சிடணும். அண்ட் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பொருளான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது கூடவே நம்ம கேரட்டும் பட்டாணியும் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். அது வெந்ததுக்கப்புறமேட்டு தண்ணி தேவையான அளவு, அதாவது 2 கப் அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறணும். அது நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஓட்ஸை அப்படியே அது கூட சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போது அப்படியே இந்தாண்ட ஒரு திருப்பு அந்தாண்ட ஒரு திருப்பு திருப்பி உப்பு மட்டும் சரி பார்த்து நம்ம இறக்கணும்னா சூப்பரான இந்த ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே இந்த வெறும் ரவை உப்புமாவே செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஓட்ஸ் உப்புமா ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் ஓட்ஸில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்ஸ் வந்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆகாரமாக இருக்குது. இந்த ஓவர் ஈட்டிங் அப்படின்றதெல்லாம் இந்த ஓட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நார் சத்து ஃபைபர் வந்து ஓட்ஸில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு ஓட்ஸில் இருக்க பீட்டா குல்கோன் அப்படின்ற ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் இந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இத்தனை ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ஒரு நாள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பமில் இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஐஸ்வர்யா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நானுமே நிறைய ஹெல்த்தியான ரெசிபியும் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, இந்த நேரத்தில் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க இப்போ அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு புது புது விஷயங்களாக சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு லெசனையே நம்ம வந்து வேறு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பாடத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நம்ம தூண்டுறது மேம், என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்,
5: எப்படி நம்ம வந்து பாடத்தை வந்து சுவாரஸ்யமாக நம்ம வந்து மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வகுப்பறைக்குள்ளே ஒரு 45 நிமிடங்கள் நம்ம உட்கார வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் தான் இப்போ இருக்க கால சூழ்நிலையில். ஒரு வகுப்பறைக்குள்ளார எந்த ஒரு மாணவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 நிமிடங்கள் மட்டுமே தான் அவங்களை வந்து ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சு அந்த கவனத்தை நம்ம கொண்டு வர முடியும். அந்த கவனங்களை நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் விஷயங்கள், நம்ம சினிமாவை பத்தியும் கொஞ்சம் சொல்லலாம், அவனுக்கு பிடிச்ச தலைவர்களை பத்தி சொல்லலாம், விளையாட்டை பத்தி சொல்லலாம், அவனுக்கு என்ன பிடிக்குமோ. இப்ப இருக்க இப்போ 1வதுல இருந்து 5வது இருக்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு விளையாடுறதோ ஒரு பொம்மை படங்கள்ல ஒரு இப்ப நம்ம டிவில ஏதோ எத்தனை சேனல்ஸ் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கொண்டு வரும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த பாடத்து மேல இன்ட்ரெஸ்ட கொண்டு வரதுக்கு நீங்க சொன்ன இந்த 2-3 டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வந்து அந்த பாடத்தை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது, அவங்களே அதை விருப்பப்பட்டு விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை வீட்டில் குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணும் போதும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அண்ட் வீட்டு அட்ரஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைங்க ஏதாச்சும் வழி மாறி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஹெல்ப் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியலனாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ அந்த டைமில் ஒன்று அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணணும், அப்படி இல்லைனா உடனே 1098 இந்த நம்பர் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க உதவியை வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டு அட்ரஸ் குழந்தைங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மலைப்பகுதியை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நான் சொன்ன மலைப்பகுதியோட பேர் வந்துட்டு அந்த மலையோட பாதி பேர் தான் முழுசா சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்த மலை அவ்வளோ பெரிய மலை தொடரலாம் இல்லை, ஆனால் வரலாற்றோட சின்னங்களையும் நகர வளர்ச்சியோட மாற்றங்களையும் அமைதியாக தனக்குள்ளே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சின்ன மலைப்பகுதி தான். குஜராத் மாநிலத்தோட அகமதாபாத் நகரத்தில் தாங்க இந்த மலை இருக்குது. இந்த மலையோட முழு பேர் பார்த்தீங்கன்னா தல்டேஜ் ஜோத்பூர் டிக்ரா அப்படின்றது தாங்க. அகமதாபாத்தோட தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி நகரத்தோட பரபரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை இடமாக பார்க்கப்படுதுங்க. ஜோத்பூர் டிக்ரா அப்படின்ற

இந்த மாதிரி ஒரு சின்ன மலைப்பகுதி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மற்றும் இராணுவ வரலாற்றோட சாட்சியாக மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த பகுதி நகர வளர்ச்சியோட மத்தியில் இருந்தாலும் இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு இது ஒரு அமைதியான இடமா இருக்குங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சுந்தரவன் மினி உயிரியல் பூங்கா ரொம்பவுமே பிரபலமானதாக இருக்குது. இந்த சின்ன உயிரியல் பூங்காவில் பல வகையான பறவைகளும் விலங்குகளும் மற்றும் ஊர்வன இனங்கள் பாதுகாக்கப்படுது. குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கான ஒரு இயற்கை கல்வி மையமாகவும் இது செயல்படுது. தல்டே ஜோத்பூர் டெக்ரா நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துதுங்க. ஒரு இடத்தோட பெருமை அதோட உயரத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு மற்றும் மக்களோட நினைவுகள்லையும் தான் இருக்குது அப்படின்றத. இன்னைக்கு உயரமான கட்டிடங்களும் நகர சாலைகளும் சூழ்ந்திருந்தாலும் இந்த மலை இன்னும் பழைய அகமதாபாத்தோட கதைகளை அமைதியாக சொல்லிட்டு தாங்க இருக்குது. வரலாறும் இயற்கையும் நகர வளர்ச்சியும் ஒன்றா சந்திக்கக்கூடிய இடம்தான் தல்டேஜ் ஜோத்பூர் டெக்ரா அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
2: மௌலானா ஹாஃபில் காரி, நெய்னார் முகமது பாக்கவி, துணை முதல்வர், நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி, ஜங்ஷன், சேலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பக்ரீத் பெருநாள் ஒரு வரலாற்று மிக்க சிறப்புக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாற்று பின்னணியில்தான் பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களிலே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகளை குர்பானி கொடுத்து தங்களுடைய தியாகங்களை வெளியாக்குகிறார்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை 3 பங்குகளாக வைத்து முதல் பங்கை தன்னுடைய குடும்பத்திற்கும், 2வது இறைச்சி பங்கை சொந்தங்களுக்கும், 3வது இறைச்சி பங்கை ஏழைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஆக உலகம் முழுவதும் பக்ரீத் பெருநாள் என்றும் அதற்கு பிந்தி வரக்கூடிய 3 நாட்களிலே தியாகத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு லட்சோப லட்ச பிராணிகளை குர்பானி செய்து அதன் மூலமாக தியாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள்.

0: நேர்ச்சி செய்தார்கள். அந்த ஆண் குழந்தை இஸ்மாயிலை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி மினாமலைக்கு சென்றார்கள். அங்கே குர்பானி கொடுக்க அவர்கள் முயற்சித்த பொழுது இறைவன் உங்களுடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு ஆட்டை கொடுத்து, இந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுங்கள், உங்களுடைய மகனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை குர்பானி கொடுத்தார்கள். அன்று முதல் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களும் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஆட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், மாட்டை அறுத்து குர்பானி செய்கிறார்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்கிறார்கள். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இறைச்சி பகிர்தலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பக்ரீத் திருநாள் உலகமெல்லாம் மனித நேயத்தை போதிக்கிறது. பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: சோனா எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் கதருண். நான் கடைசியாக ஏற்காடுக்கு போயிருந்தப்போ எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பிரபா அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்ன, எந்த சமயத்தில் என்ன மாதிரி வசதி தேவைப்படுது அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், என் பேர் பிரபா. இங்கே ஏற்காடு எம்ஜிஆர் நகரில் தான் நான் இருக்கேன். இங்கே நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் டைமில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையாக இருக்குது. வீக்கெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி சுத்தமாக இல்லை. வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர், கெஸ்டெல்லாம் வரவங்க, அவங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இது எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அதுக்குண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முறையான ஃபுட் ஃபெசிலிட்டிஸே இங்கே இல்லை. ஒன்று பெரிய வசதியானவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இல்லைன்னா சுத்தமாக சாப்பாடே இல்லை, அது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்கே தேவை. ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயே ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை டெண்டர் மாதிரி எடுத்து அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மக்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன தொல்லைகள், இந்த மாடு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதை பாட்டுக்கு அவுத்து விட்டுறாங்க, அது ஒரு பக்கம் போகுது. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அதை இதை சரி பண்ணி கொடுக்கணும்.
5: இங்கே மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு இங்கே என்னென்ன வேலைன்னா,
4: இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நிறைய ரூம்ஸு அது சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. சாலையோரம் நிறைய கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி அதை வந்து ஒரு முறையான இடம் ஒன்று கொடுத்து பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க, சந்தப்பேட்டையில் இடம் கொடுத்துருக்காங்க, அது பத்தலை. காரணம் கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் டைமில் இங்கே மக்கள் நிறைய வராங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய வராங்க. நார்மல் டேஸில் இங்கே மக்கள் கம்மியாக தான் வராங்க, வீக்கெண்டில் கொஞ்சம் நிறைய மக்கள் வராங்க. அதுக்கு போதுமான ஃபெசிலிட்டிஸ் இங்கே பத்தலை, அதை கவர்மெண்டில் வந்து பார்த்து முறையாக செஞ்சு கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடி சீட் இருக்குது, ஜென்ட்ஸ் சீட் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் மாதிரி பண்ணி இப்போ ப்ரைவேட்டில் நிறையா போட்டிருக்காங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் இன்னமும் முறையான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பத்தலை. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. போட்டோஸில் ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. திடீர்னு மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக வரும்போது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பத்த மாட்டேங்குது. அதுக்கு கவர்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, முந்தி மாதிரி இல்லை. மக்கள் வந்து எல்லா பக்கமும் எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி தான் இங்கேயும் ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு பெருசான வியாபாரங்கள் இல்லை, நார்மலாக இருக்குது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. கிளைமேட் முந்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலான கிளைமேட்டாக இருக்குது. கொஞ்சம் போக போக இன்னும் கிளைமேட் மாறிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
5: நன்றி.
4: நன்றி, தேங்க்யூ.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு பிரபா அண்ணா, ரொம்ப நன்றி.

இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடுக்கு போயிருந்தப்போ வெள்ளையம்மா அப்படின்ற ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு கும்மி பாட்டை பாடினாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம் வாங்க, ஏன்னா அவங்களே ரொம்ப பெருசா அந்த பாடலை பாடியிருக்காங்க.
7: சத்துலையும் செண்டாளரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா செண்டு செண்டா பூத்தாளரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா செண்டாளரி பூவேடுக்க அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா ஒரு சேர்ந்து போலாம் பெண்காலெல்லாம் அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா குளத்திலையும் கொத்தாளரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா அது கொத்து கொத்த பூத்தாளரி அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா அது கொத்தாளரி பூவேடுக்க அலேல கும்மி அலேலா அலேல கும்மி அலேலா கூடி போலாம் பெண்காலெல்லாம் அலே

குமியாலேலா ரெண்டு ஆடு மேய்க்கும் ஏழையே தங்க ஏழையில குமியாலேலா ஏழையில குமியாலேலாம் ராத்திரிலையும் தண்ணி வந்த ஏழையில குமியாலேலா ஏழையில குமியாலேலாம் அந்த ஆடு ரெண்டும் எங்கடையும் ஏழையில குமியாலேலா ஏழையில குமியாலேலாம் ராத்திரில எங்கிணறு வெட்டி ஏழையில குமியாலேலா ஏழையில குமியாலேலாம் ராத்தி குச்சையா தாமச்சி ஏழையில குமியாலேலா ஏழையில குமியாலேலாம் ஒரு அத்தை

0: ஒரு குளத்துக்கு தாங்கந்த பரம் ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு குட்டி மேகம் ஏழையே தங்க ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு குளத்துலையும் தண்ணி வந்த ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு குட்டி ரெண்டும் எங்கடையும் ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு குளத்தில் எங்கே நறு வெட்டி ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு கொய்யா குச்சையத்தான் வச்சு ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு குழந்து நறியறைக்கும் தண்ணி ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா ஒரு கொய்யா பழம் சக்கரையா ஏழை இழக்குமி அலையலா ஏழை இழக்குமி அலையலா அவதான் பாட்டு கடைசி பாட்டு.
1: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த பாடலை பாடி கொடுத்த வெள்ளையம்மா அக்காவுக்கு சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் உங்க கிட்ட சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா அந்த பாடல் பாடுறத தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: காலை நேர அமைதியில தூரமா இருந்து ஒருத்தர் விசில் அடிக்கிறது மாதிரி ஒரு இனிமையான ஒலி உங்களுக்கு கேட்டிருக்கா? என்ன தருண், என்னமோ கேட்குறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் மலபார் விசில் த்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பறவையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அந்த விசில் சத்தம் உண்மையிலேயே ஒரு பறவையோடது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பிதாங்க ஆகணும். அதுதான் மலபார் விசில் த்ரஸ். இது தன்னோட இனிமையான விசில் ஒலிக்காக ரொம்பவுமே பிரபலமானது. அதனால இந்த பறவையை விசிலிங் ஸ்கூல் பாய் அப்படின்னுமே கூப்பிடுவாங்க. இந்த பறவை இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள், மத்திய இந்தியா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட சில பகுதிகள்லையுமே இருக்குங்க. அதனால தான் நம்ம ஏற்காட்லையுமே இருக்கு. நேர்களே, மலபார் விசில் த்ரஸ் சுமாரா 25-30 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பெரிய த்ரஸ் வகை பறவையா இருக்கு. இதோட உடல் பெரும்பாலும் கருமை நிறத்துல இருக்குங்க. ஆனா சூரிய ஒளி படும்போது மட்டும் அதோட தோள்கள் மற்றும் மார்பு பகுதியில பளபளக்கும் நீல நிற ஒளிர்வு தெரியும். அதுதாங்க இந்த பறவையோட மிகப்பெரிய அழகு. இந்த பறவைகள் பெரும்பாலும் அடர்ந்த காடுகள், ஆற்றோர பகுதிகள் மற்றும் பாறை நிறைந்த மலை நீரோடைகளுக்கு பக்கத்துல தாங்க வாழுது. அது தனியாவோ அப்படி இல்லைன்னா ஜோடியாவோ இருக்கும். சில நேரங்கள்ல மனித குடியிருப்புகளுக்கு பக்கத்துல இதை பார்க்க முடியும். இந்த பறவையோட மிகப்பெரிய தனிச்சிறப்பு அதோட குரல் தாங்க. குறிப்பா விடியற் காலையில ஆண் பறவை நீண்ட நேரமா இனிமையா விசில் அடிக்காது, ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த விசில் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஒலி மனிதன் விசில் அடிக்கிற மாதிரியே இருக்குங்க. காட்டோட அமைதிக்குள்ள அந்த இசை ஒலிக்கிறப்போ இயற்கையை பாடுறது மாதிரியான உணர்வுமே ஏற்படும். முன்னாடி சிலர் இந்த பறவைய கூண்டுல வளர்த்தாங்க. ஏன் தெரியுமா? இப்ப மியூசிக் டைரக்டர்ஸ் போடக்கூடிய அந்த சாங்கோட மெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெட் அப்படியே வந்து கத்துக்கிட்டு பாடக்கூடிய திறன் கொண்டது தாங்க இந்த பறவை. நேர்களே, இந்த பறவை அணைத்துண்ணி பூச்சிகள், நத்தைகள், புழுக்கள், சின்ன தவளைகள், நண்டுகள் மற்றும் பழங்கள் எல்லாத்தையுமே உணவா சாப்பிடும். சில நேரங்கள்ல சின்ன பாம்புகளையும் பிடிச்சு சாப்பிடக்கூடிய திறன் கொண்டது. அதே மாதிரி இந்த பறவையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரோடைகள் பக்கத்துல அடிக்கடி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தண்ணியில குளிக்கிறத இது ரொம்ப விரும்புங்க. காலை மற்றும் மாலை நேரங்கள்ல நீரோடைகளுக்கு பக்கத்துல இது குளிக்குங்க. இனப்பெருக்கு காலத்துல ஆண் மற்றும் பெண் பறவைகள் ஒன்னை ஒன்னு துரத்தி விளையாடுமா. பின்னாடி நீரோடை கரைகள்ல இருக்கக்கூடிய பாறைகள் அப்படி இல்லைன்னா மரபொந்துகள்ல கூடு கட்டும். பாசி, புல் மற்றும் மூங்கில் வேர்களை பயன்படுத்தி அழகான கோப்பை வடிவ கூடுமே அமைக்குங்க. அதே மாதிரி இந்த பறவை ஒரு முறைக்கு 2-4 முட்டைகள் வரைக்கும் இடும். ஆண் மற்றும் பெண் பறவை இரு பறவைகளும் சேர்ந்து முட்டைகளை அடைக்காக்கும். இது மூலமா குடும்ப பொறுப்பை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. நேர்களே, மலபார் விசில் த்ரஸ் மாதிரியான பறவைகள் காடுகளோட உயிரோட்டத்தை நமக்கு உணர்த்துதுங்க. அதோட இசை, இயற்கையோட அமைதியான மொழி, அதனால காடுகளையும் நீரோடைகளையும் பறவைகளோட வாழ்விடங்களையும் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இயற்கையோட இசையை ரசிக்கலாம், இயற்கையோட இசையை ரசிக்கலாம், பறவையோட உலகத்தை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்ருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்ருக்கேன் நான், உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட பாரம்பரியம் இவாலாரே அப்படின்ற மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உலகத்துல ஒவ்வொரு மூலையிலையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த பழங்குடி சமூகங்கள் இருக்குங்க. அவங்களோட வாழ்க்கை முறை, மொழி, உணவு, வானியல் அறிவு மற்றும் இயற்கையை மதிக்கக்கூடிய பண்பு எல்லாமே மனித வரலாற்றோட முக்கியமான அங்கங்களா இருக்கு. இந்த இவாலாரே மக்கள் அப்படி இல்லைன்னா யுவாஸ்லாயி அப்படின்னு அழைக்கக்கூடிய இவங்க ஆஸ்திரேலியாவோட வடமேற்கு நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தாங்க. இவங்க பேசக்கூடிய மொழி யுவாலாரே மொழி தான். இது கமிழராய் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மொழியோட பேரே அவங்களோட இல்லை அப்படின்ற சொல்லிருந்து உருவானது அப்படின்றது சுவாரஸ்யமான விஷயம் தாங்க. நேர்களே, இவாலாரே மக்களோட பாரம்பரிய நிலப்பகுதி சுமார் 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்ததுங்க. நாரன்னாறு, ஈரநிலங்கள் மற்றும் புல்வெளிகள் நிறைந்த அந்த பகுதி இயற்கை வளம் கொண்ட ஒரு சூழலா இருக்கு. இந்த சமூகத்தோட வாழ்க்கை முறையில மிகவும் வியப்பூட்டும் விஷயம் அப்படின்னா அவங்களோட உணவு சேமிப்பு முறைதான். இவங்க வெறும் வேட்டையாடி வாழ்ந்தவங்க மட்டும் இல்லைங்க, ஒரு வகையில ஆரம்ப கால விவசாயிகளாகவுமே இருந்திருக்காங்க. புல்வெளிகளில் வளரக்கூடிய விதைகளை பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அறுவடை செஞ்சாங்க. பெண்கள் புல் தலைகளை சேகரித்து குவித்தாங்க. அதுக்கப்புறம் தீ வச்சு விதைகளை பிரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆண்கள் அந்த விதைகளை சுத்தப்படுத்தி சேமித்தாங்க. இந்த விதைகள் தோல் பைகளில் பாதுகாக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அதை அரைத்து உணவாக தயாரித்தாங்க. இது ஒரு திட்டமிட்ட உணவு சேமிப்பு முறையாக இருந்ததுங்க. நேர்களே, இந்த சமூகத்தில் பெண்களுக்கும் முக்கிய பங்கு இருந்தது. உணவு சேகரிப்பு மற்றும் சேமிப்பு முறைகள், குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே பெண்களோட பங்கு அதிக அளவு உதவியாக இருந்ததுங்க. இவாலாரே மக்களோட வானியல் அறிவும் ரொம்ப ஆச்சரியமானது. வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் அவங்க தனித்துவமான பெயர்களை வச்சிருந்தாங்க. பால்வெளியை அவங்க ஒராம்புல் அப்படின்னு அழைச்சாங்க. அது உணவு மற்றும் வளம் நிறைந்த ஒரு வானுலக பாதை அப்படின்னு நம்பினாங்க. தென்சிலுவை நட்சத்திர கூட்டத்தை ஒரு மரபாவும், பக்கத்துல இருந்த இருண்ட பகுதியை ஈமு பறவையாவும் கற்பனை செஞ்சாங்க. பிளேயட்ஸ் நட்சத்திர கூட்டத்தை தேனிக்கோடு அப்படின்னு அழைச்சாங்க. இப்படி வானத்தை அவங்க ஒரு உயிருள்ள கதையாவே பார்த்தாங்கங்க. அது மட்டும் இல்லாம பையாமை அப்படின்ற ஒரு பெரிய ஆன்மீக சக்தியை அவங்க நம்பினாங்க. அவர் உலகை ஒழுங்குபடுத்தியவன் அப்படின்னும், குல அடையாளங்களை மக்களுக்கு கொடுத்தவன் அப்படின்னும் நம்பப்பட்டதுங்க. நேர்களை இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இந்த சமூகங்கள் சுற்றுச்சூழல் அழிக்காம வாழ்றது எப்படி அப்படின்றத மனித குலத்துக்கு கத்து கொடுத்துருக்காங்க. மொழி, மரபு, வானியல் அறிவு, உணவு சேமிப்பு முறை, இது எல்லாமே இவாலாரே மக்களோட அறிவு செல்வங்க. இன்னைக்கு உலகம் வேகமாக மாறிட்டு இருக்கு. ஆனால் பழங்குடி மக்களோட பாரம்பரிய அறிவை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமாகவும் இருக்கு. ஏன்னா அது மனித வரலாற்றோட உயிருள்ள நினைவகம். பாரம்பரியங்களை மதிக்கலாம், பழங்குடி மக்களோட அறிவையும் பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மணியோ 9 ஆயாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. டடாவ வேணேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, தினமும் ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை கதையாக சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நாகராஜ் பேச வந்துட்டேன். உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, திருமுருகன் அப்படின்ற ஒருவருடைய கதை தான். இவருடைய அப்பா அம்மா சின்ன வயசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம பையனை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆக்கிடணும் அப்படின்னா சின்ன வயசில் நினச்சிருக்காங்க. ஆனால் சின்ன வயசில் இவருக்கே ஒரு ஆசை இருந்திருக்கு, எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர்

அப்பா, இவங்க அம்மா, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தங்கச்சிங்க, இவர் எல்லாரையுமே அந்த பணத்தை வச்சு தான் சமாளித்து வளர்த்திருக்காங்க அந்த சின்ன வயசில். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. சத்துணவு சாப்பாடு யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா, அதை நம்பி தான் அவர் பள்ளிக்கூடமே போயிருக்கார். அஞ்சாவதுலேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னா, சம்பளம் வந்ததுமே, அதாவது திருமுருகன் அஞ்சாவது படிக்கும்போது அவர்கிட்ட வந்து அந்த சம்பளத்தை எல்லாத்தையும் வந்து கொடுப்பாரு. இந்த மாதம் இதுதான்பா சம்பளம் அப்படின்னு கொடுப்பாரு. அப்பையிலேருந்தே அவங்க அப்பா வந்து அந்த குடும்ப கஷ்டத்தை அவருக்கு வந்து புரிய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. அவங்க கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, இவர் தான் எல்லா கணக்கையும் வந்து எழுதுவார். அவங்க அப்பா கிட்ட இருக்க காசு நிறைய பேருக்கு வந்து கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடுத்த மாதம் தரேன், அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு இவர் கணக்கு போடும்போது அந்த பணத்துக்கு மிஞ்சி இவங்களுடைய செலவுகளும் கணக்குகளும் இருக்கும். இவங்களுடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலை. அவங்க அப்பா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணம் வந்து பத்தாமல் இருக்கும் இல்லையா, பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு நாட்களை வந்து அவங்க ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து திருமுருகன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி மிகப்பெரிய அளவில் சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து சூப்பரான ஒரு பாடல் இல்லை, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற எந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலை கேட்டுகிட்டே இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் ஓட் பண்ணுற அந்த பாடல் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக வீக்கெண்ட்லேயும் டாப் 10 ஷோவில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிலையின் 9787707. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
1: கேட்டுக்கிறது சோனாயகம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க அவங்க கூட. இன்றைக்கி நான் யாரை பற்றி கதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அவரோட பேர் திருமுருகன். அவரை பார்த்தனே ஒரு கதை தான். சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லோருடைய அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, ஆனால் இவருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இவர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ஒரு விஷயம் தோணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேல்யூஸை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் அந்த சின்ன வயசில் நினைக்கிறாரு. எப்போ அப்படின்னா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளே எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து விளாடுவோம், ஸ்கூல் போவோம், ஜாலியாக வந்து வீட்டில் வந்து விளாடுவோம், பிடிச்சதை சாப்பிடுவோம். அப்படி தான் அந்த 8th அந்த காலகட்டம்லாம் இருக்கும். 10th 12th தான் அதிகமாக படித்து அவனு வீட்டில் செட் பண்ணுவாங்க. மற்றபடி நமக்கு 8th படிக்கக்குள்ளலாம் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. ஆனால் 8th படிக்கக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு சமயத்தில் நினச்சிருக்காரு. அதனால் 8th அவங்க அப்பா கிட்டே இவரே போய் கேட்டிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட, அப்பா என்ன ஏதாவது வேலையில் சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிறைய வேலைகளில் வந்து சேர்த்து விட்டுருக்காரு. லீவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த லீவ் டைமில் சாட்டர்டே சண்டே இல்லை காலாண்டு அரையாண்டு அப்படின்னா ஒரு 10 நாள் லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் இயர் முடியக்குள்ளே ஒரு மாதம் லீவ் இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலலாம் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தார் திருமுருகன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துலையே தெரிஞ்சவங்க மூலமா ஒரு மெடிக்கலில் அவரை வந்து சேர்த்து விடுறாங்க வேலைக்கு. அப்போ இவருக்கு வயசு 13 வயசு. 13 வயசில் மெடிக்கலுக்கு வேலை போகிறாரு. அப்போ நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு, ப்ராஃபிட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. நாம் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு மெடிக்கலில் வேலை பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து தோணியிருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருந்திருக்கு. அங்கேயும் போயிட்டு நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க டைமில் படிச்சிருக்காரு. அதுவும் புத்தகங்களும் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புத்தகமே வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் 8th 9th அப்புறம் அப்படியே 10th 12th அந்த சமயத்திலலாம் பெட்ரோல் பங்கில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு 10 ரூபா 20 ரூபா அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த 10 ரூபா 20 ரூபாயும் இவர் செலவு பண்ணாமல் அதை அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருவார். ஏன்னா அவங்க அப்பா தான் வந்து மொத்தமாக வந்து திரும்பி குடும்பத்துக்கு வந்து கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து எப்படியாவது பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும் அப்படின்ட்டு 12th முடிச்சதுக்கப்புறமா சேலத்தில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இவரை வந்து சேர்த்துறாங்க. சேலம் வராரு. அவர் இதாக படிச்சுட்டு இருந்தவர் இனிமேல் எப்படியாவது படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு டிகிரி வந்து முடிக்கிறார். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் யாரை பற்றிக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, திருமுருகன் அப்படின்ற அவருடைய ஒரு கதை தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து படித்து முடிக்கிறாரு. உடனே அவங்களுடைய தங்கைகளை வந்து படிக்க வைக்கணும். ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க அப்பா கிட்ட போதுமான ஒரு பணம் இல்லை. இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொடர்ச்சியாக இவரும் படிக்க முடியாது, ஆனால் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க்கு ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய ரெண்டு தங்கச்சிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்க வைக்கிறாரு. அப்போ அவருக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். 10 வருஷம் அவர் ஒர்க் பண்ணி அவருடைய சம்பளம் உயர்வு எவ்வளோ அப்படின்னா 2000 ரூபா. அதுதான் அந்த காலத்தில் அவருடைய ஒரு சம்பளமாக இருந்துச்சு. தங்கச்சிங்களுடைய ஸ்டடீஸ்க்கு அதே மாதிரி அவங்களுடைய மேரேஜுக்கு இவரால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணார். அதுக்கே அவருடைய பணம் வந்து போதுமான அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2018 அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. பையன் வந்து சென்னைக்கு போகிறான்னு சொல்கிறான், சென்னையெலாம் வந்து செட் ஆகாது, பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட போதுமான ஒரு பணம் இல்லை, அங்கே வந்து போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு வந்து சென்னைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து தோணிட்டு இருந்த ஒரு விஷயம். அவர் 8வது படிக்கிறப்ப எப்போ வேலைக்கு போனாரோ அப்பிலேருந்தே அவர் படித்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும். அவர் வேலைக்கு போன இடத்துல கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும். அது குடும்ப சூழ்நிலைக்காக சில வருடங்கள் வந்து அவர் வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணாங்க பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி சென்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இவருக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சென்னை திருமுருகனுடைய வாழ்க்கையை மாற்றுனுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் சென்னையில் இவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க, ஸ்கூல் படித்தவங்க, காலேஜ் படித்தவங்க ஓரளவுக்கு இருந்தாங்க. அவங்க மூலியமாக அங்கே போயிட்டு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் சென்னை வந்து மாற்றுது. இவருடைய ஸ்போக்கன் ஸ்கில் வரைக்குமே அந்த சென்னை வந்து மாற்றுது. அதுக்கப்புறமா அங்கே முதல்ல இவர் ஆரம்பித்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அது ஓரளவுக்கு வந்து இவர் கை கூடுது. அதுக்கப்புறமா அது மூலியமாக கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் அதை வச்சு இன்னும் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருங்க இருக்காங்க. அங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு சிங்கப்பூருக்கு. அதுலேயுமே ஸ்ட்ரகிள் அப்படின்றது அவர் அதிகமாக எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஓரளவுக்கு போதுமான ஒரு பணம் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸ்ட்ரகிள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் அவருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணி பிஸ்னஸில் வந்து அவருக்கு லாஸ் அப்படின்றது ஆகலை, வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு, எவ்வளோ இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அவர் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு பாடல் இல்லை, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நார்மல் மெசேஜ் கூட பண்ணலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: பார்த்தா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107.8. இன்றைக்கி நான் யாரை பற்றிக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னே சொல்லலாம், திருமுருகன். அவருடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி. தருமபுரியில் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேலமில் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய தங்கச்சிகளை வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட சென்னைக்கு வந்து போகிறாரு. அங்கே ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் எம்பிஏலாம் வந்து கரஸில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எம்பிஏ கரஸில் முடித்ததும் ட்ராவலிங் அண்ட் டூரிசம் அப்படின்ற ஒரு படிப்பும் வந்து படித்து முடிக்கிறாரு. அது முடித்ததுக்கப்புறமா ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு, டூர் சம்மந்தப்பட்ட கம்பெனி. அதாவது டூரிசம் போவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு கம்பெனி. அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் கூட இவருக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. 2000 மேற்பட்ட பயனாளிகள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இவருடைய கம்பெனி மூலிமா. இவர் பிஸ்னஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸுக்கு முக்கியமான ஒன்று கான்டாக்ட்ஸ். அந்த கான்டாக்ட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சிருக்காரு. அவருக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காரு, அதனால் அவருடைய பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இவர் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட பணி செய்கிறாங்க இல்லையா வேலை பண்ணுறவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும், எப்படி ஒர்க் அவங்கக்கிட்ட வந்து வாங்கணும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி யார்கிட்ட எந்த ஒர்க் கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சதுனால ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு அவருடைய பிஸ்னஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இதாக தான் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவருடைய கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அவர் வந்து வேலை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் அவருடைய ஆரம்பத்தில் இருந்து. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சரியான பெர்சன்கிட்ட தொடர்பில் இருக்கணும், அதாவது ரொம்ப பணம் போடுற இடத்துல அது ஏமாந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா, அதனால் அவர் வந்து சரியான பெர்சன்கிட்ட யார்கிட்ட பணம் கொடுத்தா சரியான முறையில் வரும், எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு திருமுருகன். அது அவருடைய பிஸ்னஸுக்கு தொடர்ச்சியாக வந்து உதவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவர்கிட்ட சர்வீஸ் பண்ணுறவங்க ரொம்ப மேலிடத்தில் இருக்கவங்களும் சரி, அதே மாதிரி ரொம்ப கீழிடத்தில் இருக்கவங்களும் சரி, அவங்கக்கிட்ட ஒரே மாதிரி அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசுவார். இது மாதிரி அவருடைய ஸ்டோரி வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவார். யாராச்சும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம எப்படி வந்து முன்னேறி வந்தோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. அதனால் எப்படி ஆரம்பத்தில் இருந்து ஒரு படிப்படியாக முயற்சி பண்ணி மேலே வந்தார் அப்படின்னு எல்லார்கிட்டேயும், மேலிடத்தில் இருக்கவங்ககிட்டையும் சரி, அதாவது இவருக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அதே மாதிரி இவருக்கு கீழே ரொம்ப கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர்கிட்டையும் இவருடைய கதையை வந்து சொல்லுவார். இவர் கதையை அவங்க கேட்டுட்டு ஒரு ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதனால் இவருடைய கதையை வந்து அவங்ககிட்ட சொல்லுவார். இவர்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே, இவருக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இவருக்கு மேலே பணம் வச்சுருக்கவங்களும் சரி, இல்லை இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே இவரை வந்து ஒரு ஸ்பெஷலாக தனியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இவருடைய அந்த கதை அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. யாரை பற்றி இன்னைக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, திருமுருகன் தருமபுரியை சேர்ந்த ஒருத்தர், சேலத்தில் காலேஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் வந்து வேலை பார்க்குறாரு. அப்போ அவருடைய அதிகபட்ச சம்பளமாக 2000 ரூபா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வருது. அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் ஒரு தோல்வி இருக்கும். அந்த தோல்வியை எப்படியாவது ஈடுகட்டணும் அப்படின்னா அடுத்து அவங்க எடுக்கிற முயற்சி ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலே இவருக்கு வந்து அந்த வெற்றி அப்படின்றது கிடைச்சிது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பற்றின ஒரு அறிவு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அதை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். இவர் வேலை பார்த்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல். 8வது படிக்கிறப்ப 13 வயசில் ஒரு மெடிக்கலில் வேலை பார்த்துருக்காரு. அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணால் பிஸ்னஸ் பண்ணலாம், நமக்கு லைஃப் செட்டில் அப்படின்னு அந்த 8வது படிக்கும் போது 13 வயசில் நினச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எண்ணத்திலே இருக்காரு. ஆனால் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவருக்கு பிஸ்னஸ் பண்ண விடலை. அப்புறமா 8வது படிக்கும் போது அந்த படிக்கிற புத்தகங்கள் எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அதாவது ஒரு வேலை செய்கிற மெடிக்கலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நூலகத்தில் புத்தகம்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சார்ந்த புத்தகங்கள், அதுவும் வந்து அவருக்கு பிஸ்னஸ் சார்ந்த ஒரு அறிவு வந்து கொடுத்துருக்கு. சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி இருக்க சூழ்நிலையில் எப்படியாவது பெரியாள் ஆகணும், ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அவங்களுடைய தங்கச்சிங்க படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்னை போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது அவங்க வீட்டில் வந்து விடலை. பையனுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியல, அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான், வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் மீறி சென்னைக்கு போய் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. சென்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு பண்ண பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுக்கப்புறமா வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ், இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ், அதுவும் அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்துருக்கு. தொடர்ச்சியாக நிறைய பிஸ்னஸ்களை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதே சமயத்தில் அவர் என்னதான் படிப்பை வந்து ஆரம்பத்திலே வந்து நிறுத்தினாலும் அவர் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டிகிரியில் நிறுத்திட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த டூரிசம் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் தான். ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து அவர் படித்து அதுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, டூரிங் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எத்தனையோ இளைஞர்களுக்கு இவருடைய ஒரு கதை மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7-0-107-8. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை கதைகளாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. தொடர்ந்து மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான கதைகளோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.